தென்றல் வருடி செல்லும் மலர்களின் இதழ்களில் புதிய நாளின் வாசம் மௌனமாக இருக்கு. இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம். மெல்லத்திருந்தது கதவு திரைப்படத்திற்காக சித்ரா குரலில்.

5:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. பறவைகளின் சிறு அசைவில் வானம் விடுத்துக் கொள்ள மரங்களின் இலைகள் காற்றோடு சேர்ந்து ஒரு இனிய ராகம் பாடுகின்றது.

நேற்றும் இருள் நிறைவாக மறையட்டும். இன்றைய விடியல் நம் இதயத்தில் ஒரு புதிய வானத்தை திறக்கட்டும். மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குழுவினருடன் பாடும் பாடல்.

நேரம் 5:48. நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. பனித்துளிகள் மின்னட்டும், பூக்கள் சிரிக்கட்டும், தென்றல் நம் பாதையை தழுவட்டும். பாடல் ஒலிக்கிறது கோகுலத்தில் செய்தி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா தேவா குரல்களில்.

நேரம் 5:53 புதிய காலையில் கதிரவனின் முதல் கதிர் இருளை மட்டும் விரட்டுவதில்லை, இதயத்திற்குள்ளும் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது என்ற வரிகளோடு நிறைவாக இசையமுதம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம், கமலஹாசன் இவர்களின் குரல்களில்.

0: ஒவ்வொரு வெடியிலும் சொல்வது ஒன்றே, இன்னும் அழகாக வாழ ஒரு நாள் நமக்காக காத்திருக்கிறது என்று. இதுவரை இசை அமுதம் பருகினோம். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சிகள் தொடர்பான வேலைவாய்ப்பை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மண்டலங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை தயார்படுத்தும் பணி நேற்று நடைபெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:02:33.

நேரம். ஒவ்வொரு காலையிலும் கதிரவன் மட்டும் உதிப்பதில்லை, நம்பிக்கையும் உதிக்கிறது. மீண்டும் கனவு காண, மீண்டும் வாழ, மீண்டும் மலர என்ற சிந்தனை வரிகளோடு புதிய காலையின் இனிய துவக்கம், இனிதே ஆரம்பம். புதிய காலையில் துவக்கமாக இடம்பெறுவது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்படும் அலுவலர்கள் இணைந்து பட்டாசு வெடிப்பொருள் தொழிற்சாலைகளில் இம்மாதம் 16 வரை ஆய்வுகள் மேற்கொள்ள ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் வருவாய்த்துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய துறைகளிலிருந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன. மேற்படி துறை அலுவலர்களை உள்ளடக்கிய பெட்ரோலியம் மற்றும் வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்களின் தலைமையிலான குழுவினரால் பட்டாசு தொழிற்சாலை உரிமங்களுக்கு வகுக்கப்பட்டுள்ள விதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் இயக்கங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் SOP அதன்படி தொழிற்சாலைகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும். தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் எதுவும் நடைபெறுவது பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் அது குறித்து உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0456225217 மற்றும் 1077 ஆகிய தொலைபேசி எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: புதிய காலையில் இனி இடம்பெறுவது திரையிசை. உயிரை உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடும் பாடல்.

0: நேரம் இப்பொழுது 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம் என்பார்கள். மனித வாழ்க்கையின் அடித்தளமே முயற்சியில் தான் தொடங்குகிறது. முயற்சி இல்லாத மனிதன் துடுப்பு இல்லாத படகை போன்றவன். அவன் எங்கு போய் சேர்வான் என்பது அவனுக்கு தெரியாது. அதுதான் முயற்சி. நம் தமிழ் மரபில் முயற்சிக்கு மிக உயரிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் முயற்சி என்ற குணத்திற்காகவே ஆள்வினை உடைமை என்ற தனி அதிகாரத்தையே படைத்திருக்கிறார். அதில் அவர் கூறுவார், அருமையும் உடைத்தென்று சாமை வேண்டும், பெருமைதான் முயற்சி தரும், மூவகை செய்யும் விடினும். இந்த செயலை செய்ய நம்மால் முடியுமா? இது மிகவும் கடினமாயிற்றே என்று எண்ணி நாம் சோர்வடையக்கூடாது. அந்த செயலை செய்து முடிப்பதற்கான பெருமையும் நற்பெயரையும் நமக்கு தருவது நம்மை விட விடாமுயற்சி மட்டும்தான் என்கிறார் வள்ளுவர். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் முயற்சியால் செதுக்கப்பட்டதுதான். பாரதியார் சோம்பலையும் முயற்சியின்மையும் மிக கடுமையாக சாடுகிறார். சோம்பல் மிக்க கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதை பாப்பா என்று குழந்தைகளை சொன்னவர் பெரியவருக்காக விசையுறு பந்தினை போல உள்ளம் வேண்டியடி செல்லுமே மோர் உடல் கேட்டேன் என்று பாடினார். ஒரு பந்தை நாம் எவ்வளவு வேகமாக தரையிலே அடிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக அது மேலே எழும். அதுபோல வாழ்வில் தோல்விகள் நம்மை கீழே தள்ளும்போது நாம் பந்தை போல இன்னும் அதிக வேகத்துடன் முயற்சியுடனும் மேலே எழ வேண்டும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். விதி நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும், கடவுளை நமக்கு உதவ மறுத்தாலும், நம் உடம்பை வருத்தி நாம் செய்யும் உண்மையான முயற்சி அதற்கான பலனை ஒருபோதும் தராமல் போகாது. நாம் பல நேரங்களில் என் நேரம் சரியில்லை, என் விதி இப்படி என்று சோம்பேறித்தனமாக திரை போட்டு விடுகிறோம். ஆனால் விதியையும் வெல்லலாம், ஆற்றலும் முயற்சியும் உண்டு என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் மிக உயரமான ஒரு கிளையில் பார்ப்பதற்கு மிகவும் சுவையான பழுத்த ஆப்பிள் பழம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த காட்டில் வசித்த ஒரு சிறிய அணிலும் ஒரு நரியும்

அந்த ஆப்பிளை பார்த்தன. இரண்டுக்குமே அந்த ஆப்பிளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. முதலில் நரி முயற்சி செய்தது. அது மரத்தின் கீழே நின்று கொண்டு, நான் காட்டின் புத்திசாலி மிருகம், இந்த ஆப்பிள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது. மேலே குதித்தது. ஆனால் பழம் மிக உயரத்தில் இருந்ததால் நரியால் எட்ட முடியவில்லை. இரண்டு மூன்று முறை குதித்து பார்த்தது நரி. சீச்சி, இந்த ஆப்பிள் புளிக்கும், எனக்கு இது வேண்டாம் என்று சோர்வடைந்தது. முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து நகர்ந்தது. ஆனால் அந்த சிறிய அணில் பின்வாங்கவில்லை. அது மரத்தின் தடியை பிடித்து மெதுவாக மேலே ஏற தொடங்கியது. மரத்தின் பட்டை வலுக்கியது. அணில் கீழே விழுந்தது. மீண்டும் ஏறியது. பலத்த காற்று வீசியதால் கிளை அசைந்து மறுபடியும் கீழே விழுந்தது. அதன் உடலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டன. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் அணிலை பார்த்து சிரித்தன. அணிலே, உன்னை விட பெரிய நரியாலே அந்த பலத்தை பறிக்க முடியவில்லை. நீயோ இவ்வளவு சிறியவன், உன்னால் எப்படி முடியும்?

0: விழுந்தது. அதன் உடலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டன. காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் அணிலை பார்த்து சிரித்தன. அணிலே, உன்னை விட பெரிய நரியாலே அந்த பழத்தை பறிக்க முடியவில்லை. நீயோ இவ்வளவு சிறியவன், உன்னால் எப்படி முடியும்? வீணாக கீழே விழுந்து சாகாதே என்றனர். அணில் பிறருடைய எதிர்மறை வார்த்தைகளை காதில் வாங்கவே இல்லை. தன் இலக்கான ஆப்பிளை மட்டுமே பார்த்தது. விழுவது தவறல்ல, விழும்போது எல்லாம் எழலாம், இருப்பதுதான் தவறு என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது. இறுதியாக தன் முழு பலத்தையும் திரட்டி விடாமுயற்சியோடு மரத்தின் உச்சிக்கே சென்றது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் வியந்து பார்க்கும் வண்ணம் அந்த சுவையான ஆப்பிள் பழத்தை சுவைக்கத் தொடங்கியது. இந்த அணிலை போலதான் நாமும் இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு பெரிதாக இருக்கும்போது சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். நம்மளால் முடியாது என்று சோர்வடையக்கூடாது. நரியைப் போல பாதியிலும் விடக்கூடாது. அணிலைப் போல தொடர்ந்து முயன்றால் வெற்றி நிச்சயம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8 300 37 27 57 ராமேஸ்வரம் FM 100.9
6: இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேர்மை பொழுது 6:15. புதிய காலை நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். புதிய காலையில் இனி இடம் பெறுவது
8: அக்டோபர் 4 இந்நாளின் சிறப்பு. இந்திய விடுதலை போராட்ட தியாகியும் கொடிகாத்த குமரன் என எல்லோராலும் அறியப்படுபவரும் நமது தேசிய கொடியின் மதிப்பை உணரச் செய்தவருமான திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தினம் 1904 அக்டோபர் 4. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த விடுதலை போராட்ட வீரரும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவருமான சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தினம் 1884 அக்டோபர் 4 உலகெங்கில் உள்ள விலங்குகளின் நிலையை மேம்படுத்துவதற்காகவும் அதற்கு உணவாக கூடிய தாவரங்களின் வளர்ச்சிக்காகவும் உலக வன விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இயற்கை ஆர்வலர் பிரான்சிஸ் அசிசி என்பவரின் வணக்க நிகழ்வு அக்டோபர் 4 வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 அன்று உலக வன விலங்குகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
7: 1957 அக்டோபர் 4 முதலாவது செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 பூமியை சுற்றி வர அனுப்பப்பட்டது.
8: 1824 விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது.
7: 1824 அக்டோபர் 4 மெக்சிகோ குடியரசானது.
8: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

6:55 இருக்கு. கேட்கலாம் பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோப்பகி புகழ் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கொண்டருகள்ளி ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடி மிசேனிவாசன். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:30 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் இடம்பெறும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். காலை 8:55 கேட்கலாம் திரையிசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:00 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:30 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் நேர்விருப்பம் பகுதியில் மதுரை ஆணையூரை சேர்ந்த மோகன்குமார் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாய் வலம் வரும். 10:30 ஏற்பட பாடல்கள், 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள். 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:30 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல், 2 மணிக்கு கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:30 மேல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:30 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:30 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:20 சேவை செய்திகள், 6:50 விளக்கேற்றும் வேலை, இன்று மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள். 7:30 பாட்டு இது கேட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை. இன்றிரவு 8:50 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்பம் விளையாட்டு குறித்து சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு கண்ணோட்டம் சென்னை டெல்லி அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து 103.3 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சிகளோடு. புதிய காலை இனி தருவது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று நமது பண்பலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அவை ஒலிபரப்பாகும் நேரமும் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:30 இயற்கை இன்பத்தில் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். காலை

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நிகழ்ச்சியும் நேரமும் பகுதியோடு.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 6:23 ஆயிட்டிருக்கு. புதிய காலையில் ஒரு திரையிசை பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா? அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக இதோ பாடல் ஒலிக்கிறது ஏ.ஆர். ரஹ்மான் குரலில்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நேரம் இப்பொழுது 6:30. புதிய காலை நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
6: இன்றைக்கி நாம் பேச போகிற உயிரினத்தை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரொம்ப சின்னது. அது ஒரு பூனை கிடையாது, அது ஒரு பறவையும் கிடையாது. அது பேர் டார்டிகிரேட் வாட்டர் பியர், அதாவது கடல் கரடிகள். ரொம்ப சின்ன உயிரினம் இந்த டார்டிகிரேட். ஆனால் இயற்கையில் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. நாம் வெயிலை தாங்க முடியலைன்னா ஏசி தேடுறோம், குளிர் அதிகமானால் ஹீட்டர் தேடுறோம், தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த நாளே ஓடாது. ஆனால் இந்த சின்ன டார்டிகிரேட் தண்ணி இல்லாத கடுமையான சூழலில் கூட தன்னோட உடல் செயல்பாடுகளை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குறைச்சிக்கிட்டு உயிர் வாழ முடியும். அப்படி ஒரு திறமை வாய்ந்த உயிரினம் இது. டீஹைட்ரேட் ஆகி கடுமையான சூழலில் கூட தன்னோட மெட்டபாலிசத்தை குறைச்சிக்கிட்டு ஏறக்குறைய ஒரு டார்மெண்ட் நிலைக்கு கூட இது போயிடும். அப்புறம் அந்த சூழல் தனக்கு எப்போ ஏற்றதாக மாறுதோ அப்போ மறுபடியும் செயல்பட தொடங்கும். விஞ்ஞானிகளுக்கு இந்த சின்ன உயிரினத்தை பார்த்து ஆச்சரியமும் ஆர்வமும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட்டாங்க. 2007 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நடத்தின ஃபோட்டன் M3 பரிசோதனையில் 1000 டார்டிகிரேட்ஸை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அங்கே இருந்த கடுமையான ரேடியேஷன் சூழ்நிலையிலும் சில உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துச்சு. நாசாவும் இதை ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ஞ்சாங்க. சோதனை வெற்றி பெற்றா பிற்காலத்தில் மனுஷங்களை ரேடியேஷன்லேருந்து எப்படி பாதுகாக்கிறது, உயிரியல் பொருட்களை ரொம்ப காலம் பாதுகாக்க முடியுமா, வறட்சியை தாங்குகிற பயிர்களை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சிரும்னு இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. ட்ரீ ஆஃப் லைஃப் போன்ற முயற்சிகள் மூலமாக பல உயிரினங்களோட டிஎன்ஏவை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறாங்க. இதனுடைய மரபணு தகவல்கள் மூலமாக அதோட எக்ஸ்ட்ரீம் சர்வைவல் திறனை நாம் புரிஞ்சுக்கிற முடியும். சரி, இந்த ஆராய்ச்சியை பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? விண்வெளிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற வேற்று கிரக உயிர்களை ஆராய்ச்சி செய்கிற அதே நேரத்தில் நாம் காலடியில் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன உயிரிடந்து கூட எந்த சூழல்லையும் உயிர் வாழும் நிலைமையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இது ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக பருவநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு, தண்ணீர் பற்றாக்குறை, விவசாய பின்னடைவுன்னு நமக்கு அழுத்தம் கொடுக்குற சூழ்நிலையில் இருந்து எப்படி நாம் சமாளித்து வாழலாங்கிற உண்மையை இந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கலாம். சின்ன உயிர் தானேன்னு ஏளனமாக நினைக்காம இதுவும் ஒரு நாள் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இயற்கைங்கிறது ஒரு லைப்ரரி மாதிரி. ஒரு புத்தகம் நமக்கு தேவையில்லைன்னு அதை தூக்கி போட்டுட்டு 10 அப்புறம் அதில் ஒரு தகவல் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுடும். அது போல தான் ஒரு ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிட்டா கூட அதோட டிஎன்ஏ, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதோட சர்வைவல் மெக்கானிசம்னு எல்லாத்தையும் நாம் நிரந்தரமாக இழக்க நேரிடும். அதனால தான் பயோடை

0: யூனிவர்சிட்டிங்கிறது அழகுக்காக மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை, அது நம்மளோட எதிர்கால அறிவு களஞ்சியம்னு சொல்கிறோம். இந்த இயற்கை படைப்பில் நமக்கு பயன்படாத உயிர்னு எதுவுமே கிடையாது. இயற்கையோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு, நம்ம கண்ணு முன்னால் இருக்கும் ஒரு சின்ன உயிரினத்துக்குள்ளே கூட மறைஞ்சிருக்கலாம். ஆகையால் எந்த உயிரினத்தையும் சிறுசுதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதற்கூன்னு பணிக்கப்பட்ட வேலையை எவ்வளவு நேர்த்தியாக செய்யுதேன்னு தினம் பார்த்து ரசிப்போமா.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சிகளோடு. நேரம் இப்பொழுது 6:35. இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 மில்லி அசோஸ்பயர் இளம், 200 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, 200 மில்லி திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுளைசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ்பயிரிலம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும், ஜிங்க் சாலுபுளைசிங் பாக்டீரியா துத்தனாக நுண்ணூட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2-4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடிவுரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடிவுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும், நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும், சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தொடர்புடைய துறைகள் மூலம் விழிப்புணர்வு மற்றும் திட்டங்கள் பரப்புதல் தொடர்பான முகாம்கள் வரும் 28/9/2026 முதல் 29/10/2026 வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் நடைபெறும். இதில் 6/10/2026 அன்று அகமலையில் மருதனூர், சொக்கநலை, அலங்கரம், கரும்பாறை, குறவன்குழி ஆகிய இடங்களில் மெயின் ரோட்டில் உள்ள கண்ணங்கரை பழங்குடியினர் உண்டு உறைவிடப்பள்ளி அருகில் நடைபெறவுள்ளது. 7/10/2026 அன்று ஏத்தக்கோயில் சமுதாய கூடத்திலும், 8/10/2026 அன்று அமைச்சியாபுரம் மற்றும் அரமனை புதூரில் கிராம அறிவுசார் மையம் கோட்டைப்பட்டியிலும் நடைபெறுகிறது. 9/10/2026 அன்று ராஜாக்கால்பட்டி அழகாபுரியில் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. 12/10/2026 அன்று அம்பாசமுத்திரத்தில் உள்ள ஊமா அலுவலகத்திலும், 13/10/2026 அன்று உப்பார்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்திலும், 15/10

0: 10/10/2026 அன்று கோட்டூர் சமுதாய கூடத்திலும், 16/10/2026 அன்று சில்வார்பட்டி சமத்துவபுரம் சமுதாய கூடத்திலும், சருத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடத்திலும் நடைபெற உள்ளது. 22/10/2026 அன்று சரத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடம் மற்றும் சிலுக்குவார்பட்டி சமுதாய கூடத்திலும், 23/10/2026 அன்று எண்டபுலி மற்றும் நேரு நகர் சமுதாய கூடத்திலும், 26/10/2026 அன்று காமாட்சிபுரம் சமுதாய கூடத்திலும், 27/10/2026 அன்று பொட்டிபுரம் டி புதுக்கோட்டை சமுதாய கூடத்திலும், 28/10/2026 அன்று கடமலைக்குண்டு கரடிப்பட்டி, முத்தாளம்பாறை தாளையூத்து, மேகமலை நொச்சி ஓடை ஆகியவை மகளிர் சேவை கட்டிடத்தில் நடைபெறும். 29/10/2026 அன்று கண்டமனூர் மகளிர் சேவை கட்டிடத்திலும் நடைபெற உள்ளது. முகாம்கள் இரு தினங்களுக்கு முன்னதாகவே முகாம் தொடர்பாக அறிவிப்புகள் செய்யப்படும். இவ்வாறு தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இப்போ நீங்கள் 36 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் அப்படின்றப்போ எத்தனை மணி நேரத்தில் நம்ம வந்து விதைப்புக்கு கொண்டு போகணும்?
1: புழுதி விதைப்பை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் குளோரைடு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுறோம், ஒரு 12 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், 10 நாள், 20 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அது பண்ணுறதே வறட்சி தாங்கி வளர்கிறதுக்கு தான். ஸோ நம்ம அது வந்து எதுவும் அர்ஜெண்ட்டாக போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பெரும்பாலும் விதை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பருவத்துக்கு தான் விதையை வாங்குவோம். ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம தாராளமாக விதைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இல்லை சார், அதை வந்து ஊற வச்சு நீங்கள் அந்த இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் குளோரைடு கரைசலில் போட்டு அதை கழுவி எடுத்துட்டு,
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாமா?
1: இல்லை, காய வச்சு நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதை வந்து நம்ம உடனே விதைப்புக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறோம். நம்ம வந்து வர விதைப்பில், அதாவது நம்ம புழுதி விதைப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம விதையை வாங்குகிறோம், ஒரு 2 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து காய போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைடில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் விதைச்சிடலாம். ஸோ அது வந்து இல்லை, நம்ம இன்றைக்கி சூழ்நிலை இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க, மழை பெய்யாது. ஸோ இப்போ ஒரு நல்லா உலர வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பொட்டாசியம் குளோரைடில் ஊற வச்சுட்டு லைட்டாக உலர வச்சிடணும். நம்ம வந்து என்ன ஈர விதைகளை வந்து விதைக்க முடியாது, வேற இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறது வந்து சிறந்தது. பெரும்பாலும் சீக்கிரம் விதைச்சிறது நல்லது. இப்போ லேட்டாக விதைச்சா ஏதாவது ஆகுமானா கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது.
0: இன்னைக்கு ஏன் சார் இந்த விதைகளை நம்ம இப்படி விதைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்?
1: முதல்ல வந்து நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு நெல் விவசாயிகள்லாம் நம்ம களத்தில் போய் விவசாயிகளை பார்க்குறோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் வந்து இன்றைக்கி ஒரே நேரத்தில் நடக்குது. அது எந்த பட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் வந்து நடவு நடக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே நேரத்தில் அறுவடைக்கு மிஷின் வேணும். ஏன்னா இன்றைக்கி மிஷின் கம்பைன் ஹார்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரே நேரத்தில் நடவு செய்யணும். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறை. விவசாயிகள் போய் அங்கே தெரிஞ்சு அங்கலைஞ்சு இங்கலைஞ்சு ஆள் பிடிக்கிறக்குள்ளே ரொம்ப நொந்து நூல் செய்கிறாங்க. அதை விட முக்கியம் அவங்களுக்கான செலவு. ஒரு ஏக்கர்லேயே வந்து 5000-7000 ரூபா செலவாயிருது இன்றைக்கி காலத்தில். எதிர்வரும் காலத்தில் இது கூட தான் செய்யும், குறையாது. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை வந்து விவசாயிகளோட பார்வையில் இந்த ரெண்டு பிரச்சனை, அந்த ஒரு 10 நாள் அலையிறத வந்து நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நாற்று நட்டு முடித்தா தான் அவங்களுக்கு அவ்வளவு ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணீர் தேவை. இப்போ வந்து நீங்கள் நாற்றங்கால் போட்டு, நாற்றங்காலுக்கு 21 நாள் வந்து நீர் மேலாண்மை பண்ணி, ஸோ நடவு வயலை தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபுல்லாக கேஜியில் வச்சு அடித்து அதை ஃபுல்லாக சமப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம 21 நாள் வந்து நம்மளுக்கு நீர் மேலாண்மை மிச்சமாகும்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: புதிய கலை நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:45.
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெற்றி எண் தொலைந்து போய் விடுகிறது. எங்கே அவர்கள் தங்களது அதிர்ஷ்டத்தை தொலைத்தாவிட்டார்கள், தவறவிட்டார்கள் என்பதை அதிர்ஷ்டம் என்று சொன்னால் உழைப்பு தான். எங்கே அவர்கள் தங்களது உழைப்பை தவறவிட்டு விட்டார்கள் என்பதை யோசித்து பார்த்தால் அதிலே உண்மை தெரியும். தாமதம் செய்ததனால் சில வேலைகளை தவறவிட்டு விட்டோம். முடிவெடுக்க தவறியதால் சில அரிய வாய்ப்பை தவறவிட்டு விட்டோம். தவறாக மதிப்பிட்டதில் அரிய வாய்ப்பை தவறவிட்டு விட்டோம். கவலைப்படுவதிலும் அலட்டி கொள்ளாமல் இருந்ததும் நாம் அரிய வாய்ப்பை தவறவிட்டு விட்டோம். சிரமங்களை பெரிதுபடுத்தியதால் நாம் தவறவிட்டு விட்டோம். மோசமான வியாபார தலத்தில் நாம் தவறவிட்டு விட்டோம். தகுதியற்றவர்களை நம்பியதில் நம்முடைய அரிய வாய்ப்பை தவறவிட்டு விட்டோம். வேகமாக பணம் சேர்க்க முயன்றதில் தவறவிட்டு விட்டோம். விஞ்ஞான பூர்வமான உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? எது வேகமாக வளர்கிறதோ அது மிக விரைவாக வீழ்ந்துவிடும் என்பதுதான். ஆகவே நமது பேரார்வத்தை ஆறப்போட்டதில் தவறு செய்து விட்டோம். வெகு கர்வமான எதிர்பார்ப்புகளில் நாம் தவற விட்டு விட்டோம். ஆகவே எப்போதும் தவற விட்டு விடக்கூடாது. ஒரு தூண்டில் முனையில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒழுக்க கேடான கேளிக்கைகளை நாம் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நமது மனோபாவங்களை வெற்றி கொள்ளாமல் விட்டதில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் துயரத்தை சந்திக்கிறோமே தவிர நம்முடைய மனோபாவங்களை எப்போதும் வெற்றி கொள்கிற விதத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தவறான இடங்களில் நுழைந்ததனால் நமக்கு தவறு ஏற்படுகிறது. இன்ப கேளிக்கைகளை ஏற்பட்டதனால் தவறு அடைத்து விடுகிறது. நமது தொழிலை சரிவர புரிந்து கொள்ளாததனால் தவறு ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே ஏதாவது நிகழும் என்று காத்திருந்தால் போதுமா? நிகழ வைக்க வேண்டும். வெற்றிக்கு குறுக்கு வழிகளே இல்லை. வெற்றிக்கு ஏதாவது பைபாஸ் ரோடு இருக்கா? கிடையாது. வெற்றிக்கு ஒரே வழிதான். வெற்றிக்கு ஒரே நேர் வழிதான். அப்படி அந்த நேர் வழி இருந்தால்தான் நமக்கு வெற்றி என்பது சாத்தியமா. ஆகவே வெற்றிக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பது ஒன்றே ஒன்றுதான், நேர் வழியை மாத்திரம்தான். தமக்கு தோன்றிய போது மட்டுமே வேலை செய்ததில் சில நேரம் தோற்று போய்விடுவார்கள். ஒரு திட்டம் அல்லது செயல்முறையின்றி பணி செய்ததில் தோற்று போய்விடுவார்கள். நமது தோற்றத்தை அலட்சியம் செய்ததில் சில பேர் தோற்று போய்விடுவார்கள். வாய்ப்பு வந்தபோது அதற்கு தயாராக இல்லாததால் சில பேர் தோற்று போய்விடுவார்கள். எதிர் வந்த ஒவ்வொரு விதமான முதலீட்டு திட்டத்தையும் நாம் கணிக்க தவற விட்டதனால் தோற்று போய்விடுவோம். அருகாமையில் இருக்கின்ற சிறிய பணிகளை செய்வதற்கு பதிலாக பிரம்மாண்டமான விஷயங்களை பற்றி கனவு கொண்டு கொண்டிருந்தால் நாம் தோற்று போய்விடுவோம். நண்பர்களே, என்ன செய்ய வேண்டும்? தமக்கு யாராவது உதவுவதற்காக அல்லது ஊக்கம் தருவதற்காக அல்லது ஒரு பணக்கார உறவினர் நமக்கு வர மாட்டாரா?

0: என்று காத்திருந்தால் நாம் தோற்று போய் விடுவோம். உனக்கு நீயே ஒலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் சொன்னார், அப்போ திப்போ தப, அப்போ திப்போ பவ என்று பாலி மொழியில் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு நீயே ஒளி. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

நேரம் 6:50 புதிய காலை நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல். ஐயன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தினமும் காலை சின்ன குழந்தைகளின் மழலை குரலாக பூந்தளிர். நம்ம கூட இருக்கக்கூடிய குட்டி குழந்தை யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: விசாகமித்ரன்.
0: விசாகமித்ரன், என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? படிச்சு என்ன ஆக போறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆக போறீங்களா? போலீஸா என்ன பண்ணுவீங்க?
1: திருடனை பிடிக்க போறேன்.
0: திருடனை பிடிக்க போறேன், ரொம்ப சைலன்ஸா சொல்றீங்க. ஒரு சீக்ரெட் ஆபரேஷனா? சரி சரி, ஓகே. போலீஸ் ஆகணும்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கணுமே. நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா?
1: ஆமா.
0: என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க?
1: ஸ்கேட்டிங் கிளாஸ்.
0: ஸ்கேட்டிங் கிளாஸ் போறீங்களா? ஸ்கேட்டிங்ல நிறைய பிரைஸ் வாங்கிருக்கீங்களா?
1: ஆமா.
0: என்ன பிரைஸ் வாங்கிருக்கீங்க?
1: ஷீல்டு
0: வாங்கிருக்கீங்களா? அப்புறமா எங்களுக்கு அந்த ஷீல்டு எல்லாம் காமிங்க, ஓகேவா?
1: ஓகே
0: ஓகே. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: திருக்குறள். திருக்குறளை எழுவரவள் திருவரவள். மொத்தம் 133 அடிகாரங்கள். ஒரு அடிவாரத்துக்கு 10 குடங்கள் விடம் 1330 குடங்கள். அடிகாரம் 1 கடவுள் வார்த்து அகர முதலை எழுத்தலாம். ஆகி பகவான் முதல் சே உலகு கட்டதுனா நாயர் பைனின்கோர் வாரதிவன் நச்சார் எழில் சே இருவரையோ சேரா இறைவன் பொருள் சே பொல புரிந்தால் மாட்டேன்.
0: வாவ், சூப்பரா சொன்னீங்க. வேற என்ன சொல்றீங்க?
1: குற்றாலமா? குற்றாலம் கொடுங்கூட்டம் ஏராளம் முட்டும் மேகம் மலர்களிலே அருவிசாலனமேலே கொட்டும் தண்ணி அலுவலிலே அருவிசாலனமேலே குளித்தே குளித்தே மகிழலாம்.
0: குளித்தே குளித்தே மகிழலாம். வாவ், குற்றாலம் எப்படி இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க விசாகமித்ரன். விசாகமித்ரனுக்கு நம் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி.
1: நன்றி.

நேரம் 6:59 20 ஆயிடுச்சு. புதிய கலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். கிழக்கில் வானம் செந்நிறம் பூசிக்கொள்ளும் வேளையில் கதிரவன் சொல்லும் ஒரே செய்தி, இன்றைய நாள் நமக்கானது என்ற வரிகளோடு விடை கொடுப்போமா புதிய காலைக்கு? மீண்டும் நாளை காலை 6:02 புதிய காலையில் சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது வயலட் மேரி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நேரம். விடியலை போல எழுவோம், கதிரவனை போல ஒளிர்வோம், மலையை போல நிமிர்ந்து நிற்போம், கடலை போல அலைகடந்து செல்வோம் என்ற வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் உற்சாகமான காலை வணக்கங்கள். நிகழ்ச்சியில் துவக்கமாக உள்ளூர் செய்திகள், வட்டார செய்திகள், பொது அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒரு நாளிதழ் செய்திகளை நாம் கேட்டுவிடலாம். தமிழ்நாடு பதிவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அசையா சொத்துக்களின் கிரயம், ஈடு, தானம், பரிவர்த்தனை, பாகம், விடுதலை கிரய சான்று மற்றும் சொத்தானது மனை நத்தமாக இருந்தால் நீதிமன்ற ஒட்டு விலையுடன் கூடிய பூர்த்தி செய்யப்பட்ட மற்றும் கையொப்பமிட்டப்பட்ட மாற்ற விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் மற்றும் சொத்து படிவம் 60 அளிக்கப்பட வேண்டும். அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்பாக இருக்கும் பட்சத்தில் தேவையான பதிவு கட்டணம், கணினி பிரி மற்றும் உட்பிரிவு கட்டணம் ஆகியவை இணைய வழியில் செலுத்திய ஒப்புகை சீட்டில் ஏதேனும் கட்டணத்தொகை 1000 ரூபாய் செலுத்தி வேண்டியிருந்தால் போதும். சார்பு பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள POS எந்திரத்தில் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலம் செலுத்திடலாம். மேலும் சொத்து நத்தம் வகை மனையாக இருந்தால் வருவாய் அதிகாரிகளால் அளிக்கப்பட்ட பட்டா ஆவணம் தாக்கல் செய்பவர், ஆவணம் எழுதி பெறுபவர், சாட்சிகளின் கிரைய ஆவணங்களுக்கு அசல் ஆவணங்களுடன் அவர்களின் ஆதார், பான் கார்டு, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் கடவுச்சீட்டு, ரேஷன் கார்டு ஆகியவை இணைக்கப்பட வேண்டும்.

விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்தினரிடமிருந்து வந்துள்ள செய்தி அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோலியம் மற்றும் வெடிப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் நியமனம் செய்யப்படும் அலுவலர்கள் இணைந்து பட்டாசு வெடிப்பொருள் தொழிற்சாலைகளில் இம்மாதம் 16 தேதி வரை ஆய்வுகள் மேற்கொள்ள ஒன்றிய அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் வருவாய்த்துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய துறைகளிலிருந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். துறை அலுவலர்களை உள்ளடக்கிய பெட்ரோலியம் மற்றும் வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழுவினரால் பட்டாசு தொழிற்சாலை உரிமங்களுக்கு வகுக்கப்பட்டுள்ளது.

0: விதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் இயக்கங்களுக்கான நிலையான செயல்பாடு நடைமுறைகள் அதாவது SOP யின் படி தொழிற்சாலைகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்தினருக்கு உரிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்படும். தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் எதுவும் நடைபெறுவது பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்ணான 04562252017 மற்றும் 10777 ஆகிய தொலைபேசி எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார். வட்டார செய்திகள் மற்றும் நாளேடு செய்திகள் ஆகியவற்றை கேட்டோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 7:05 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியில். ஒரு திரையசை பாடலை கேட்டு வந்துடலாமா? அங்காடி திரை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது ரஞ்சித் மற்றும் வினிதா குரல்களில்.

7:10 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலின் 103.3 ராமேஸ்வரம் பண்பலின் 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் நிகழ்ச்சிகளை. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் நிகழ்ச்சியில திரைசை பாடல்களை கேட்டுட்ருக்கோம். தொடரும் பாடலாக இது பீமா திரைப்படத்திற்காக ஒலிக்க வருகிறது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் இப்போ கொள் நிகழ்ச்சியில் நம்ம திரையேசே கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாஸ் பாஸ்கரின் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய் போக்கள்ல திரை இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நானே திரைப்படத்திற்காக கார்த்திக் சகித்து இவர்களின் குரல்களில்

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கல் நிகழ்ச்சியில் நேரம் இப்போது சரியாக 7:25 ஆயிட்டிருக்கு.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று கொண்டர்ஹள்ளி ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். கர்நாடக மாநிலம் ஹொசக்கோட்டை வட்டத்தில் உள்ள கொண்டர்ஹள்ளி என்னும் இந்த ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. தருமருக்கும் யக்ஷனுக்கும் இடையே உரையாடல் நடந்த இடம் இது. அவனுடன் உரையாடி தன் தம்பியர்களை உயிரோடு எழுப்பிய தலம் இந்த யக்ஷ தடாகம் இங்கிருக்கிறது. தருமரின் அறநெறி சிந்தனையை பரிசோதித்த யக்ஷன் தருமரை ஆசீர்வதித்து தம்பியர் நால்வரையும் உயிரோடு எழுப்பியதோடு தருமரிடம் அங்கு சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபடுமாறு செய்தார். தருமரும் அவ்வாறு பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சுவாமியே தர்மேஸ்வரர். இங்குள்ள திருக்குளமே யக்ஷப்பிரசனம் நடந்த திருக்கோவில். இந்த ஊருக்கு அருகில் உள்ள கைவாரா என்னும் இடத்தில் பகாசுர வதம் செய்துவிட்டு பீமன் பிரதிஷ்டை செய்த பீமலங்கேஸ்வரர் கோவிலும் உள்ளது. கொண்டகர ஹள்ளி தர்மேஸ்வரர் ஆலயத்தின் முகமண்டபத்தில் யக்ஷப்பிரசன காட்சிகள் வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள கிரந்த கல்வெட்டுகள் மூலம் இந்த கோவில் கிபி 1065 ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிகிறோம். அவரது காலத்தில் இந்த இடம் விஜய ராஜேந்திர மண்டலம் என அழைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழர் தம் அதிகாரிகள் ஆன கணவாயன் இருகையன் என்பவன் மூலம் இந்த கோவிலை நிர்மாணித்து அளப்பரிய நிலங்களை தானமாக கொடுத்ததாக கல்வெட்டிலே அறிகிறோம். கல்வெட்டிற்கு அருகில் சோழன் அவன் மனைவி மகள் ஆகியோருடைய உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சோழர்களுக்கு பிறகு விஜயநகர மன்னர்கள் புனரமைப்பு செய்தார்கள். யக்ஷப்பிரசனம் நடந்த திருக்குளம் அழகு மிளிர சதுர வடிவில் உள்ளது. நேர்த்தியான படிக்கட்டுகளை கொண்டுள்ளது. திருக்கோவில் ராஜகோபுரமின்றி தென்னிந்திய பாணியிலே கட்டப்பட்டுள்ளது. நுழைவாயிலில் 4 தூண் மண்டபம் உள்ளது. அதன் மீது சிவபெருமானின் பெரிய சுதை சிற்பம் உள்ளது. தெற்கு திசையில் கோவிலின் பிரதான வாயில் உள்ளது. இங்கு 4 தூண் மண்டபம் உள்ளது. இதன் மேற்புறத்தில் ரிஷபாரூடராக சிவபெருமான் அருள் புரிகிறார். இதையடுத்து சிறிய முக மண்டபம், அடுத்து நந்தி தரிசனம், கருவறையில் தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ தர்மேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்கிறார். கருவறை இடப்புறத்திலே விநாயகரும் வலப்புறத்தில் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர். தனி சன்னதியில் பார்வதி தேவி அருள் பாலிக்கிறார். கருவறையின் முன்புறம் காலபைரவர், துர்கை ஆகியோர் உள்ளனர். நந்திக்கு மேற்புற விதானத்தை நவகிரகங்கள் அமைந்துள்ளன. வெளிச்சுற்றில் கருவறை பின்புறம் பெரியதொரு நாகம் உள்ளது. இதுவே இந்த கோவிலை காத்து வருவதாக கூறுகிறார்கள். திருமணப்பேறு, மகப்பேறு, வாழ்வில் உள்ள சங்கடங்கள் போன்றவை நீங்கிட இங்கே வேண்டி வழிபடுகிறார்கள். மே மாதத்தில் பசவ ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதுபோது திருக்கல்யாணம், தேரோட்டம் போன்றவை இங்கு நடைபெறும். கார்த்திகை அமாவாசை என்று லட்ச தீபம், திருக்கார்த்திகை, மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். மகாபாரதத்துடன் தொடர்பு கொண்ட

0: காரகள்ளி ஸ்ரீ தர்மேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: 30 நிமிடம் 30 நொடி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ப்புகள் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் வட்டார செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு, 4 வழி சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கு சிறப்பு முகாமானது நடைபெறுகிறது. அந்த வகையில் வரும் 6ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம், கள்ளத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகரக்கோட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதான சாலை தோப்பூர் தன்னிறைவு திட்டம். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகரக்கோட்டத்திற்கு உட்பட்ட உச்சப்பட்டி பகுதி 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 8, தோப்பூர் பகுதி 3, 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்டங்க பகுதிகளிலும் உள்ள பொது உபயோக மனைகள், கடைமனைகள், பள்ளிமனைகள், வணிக மனைகளுக்கான மொத்தம் 41 மனைகள் மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை https://tnhp.tn.gov.in/ மற்றும் https://tntenders.gov.in/ என்ற இணையதளத்தில் காணலாம். இதுவரை இடம்பெற்றது வட்டார செய்திகள். இனி பிற அறிவிப்புகள். மதுரை மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி மதுரை மாநகரில் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் அதிக அளவில் தரிசனம் செய்கின்றார்கள். ஆண்கள் ஹாக்கியில் மீண்டும் தங்கம் வென்ற இந்தியா ஆசிய விளையாட்டுப் போட்டித் தொடரின் ஆண்கள் ஹாக்கியில் இறுதி தொடரில் மலேசியாவை 5-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்று இந்தியா தன்னுடைய சாதனையை தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை முத்தமிட்டதுடன் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் 24 மணி நேரம் திறந்திருக்கும் என்ற அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்திலிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் வெங்காயம் தற்போது 75 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மதுரை மாநகராட்சி மூலம் நேற்று ஒரே நாளில் 93.1 திருநாய்களுக்கு வெறி நாய் தடுப்பூசியானது செலுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் மாநகராட்சி 5 இம்மாதம் 6ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம், மக்கள் குறைத்தீர்க்கும் முகாமானது காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும் என்று மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இதுவரை இடம்பெற்றது வட்டார செய்திகள், பொது அறிவிப்புகள், சேவை செய்திகள் ஆகியவை. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

வகிப்புகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர இருக்கிறது. மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடல்களை கேட்டு மகிழ 25 30 170 25 30 171 என்ற இரண்டு எண்களிலும், மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்களுடைய மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை. தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை பாகுபலி திரைப்படத்திற்காக கார்த்திக் டெமினி இவர்களின் குரல்களில் இது பாகுபலி.

நேரம் 7:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ப்புகள் நிகழ்ச்சியில் திரையிசை நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் மற்றும் குழுவினருடன் பாடும் பாடல் கே வி ஆனந்த், ஸ்ரீராம் பார்த்தசாரதி இவர்களின் குரல்களில்.

நேரம் 7:46 ஆயிட்டிருக்கு. இசையோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாய் வலம் வரும். மதுரை மாவட்ட நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய விருப்ப பாடலை கேட்டு மகிழ 25:30, 25:30, 25:30, 71 இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ இன்னும் சரியாக 15-16 தான் இருக்கு. காத்துட்டே இருங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையப்புகள் நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுக்கும் தொடரும் பாடல் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் இவர்களின் குரல்களில்

7:52 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புகழ் நிகழ்ச்சியில் திரை இசையை. இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. ஆமாங்க, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னாலே மதுரை மாவட்ட நேயர்களுடைய பாட்டு வேணுமா தான். மதுரை மாவட்ட நேயர்கள், உங்கள் மனம் விரும்பிய 19 பாடலை கேட்டு மகிழ அழையுங்கள். 25 30 170, 25 30 171 இரண்டு எண்களிலும், மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ காத்திருங்கள் இன்று காலை 8:02 வரை. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைக்கி புகழ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாய் அச்சம் 80 மடமையாட திரைப்படத்திற்காக விஜய் ஜேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 7:56 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் புகழ் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவாக ஒலிக்கும் பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் ஒலிக்க கேட்கலாம்.

0: நேற்றின் தோல்விகளை காற்றோடு அனுப்பிவிட்டு இன்றைய கனவுகளை சிறகாய் அணிந்து கொள்வோம். காலை ஒவ்வொன்றும் வாழ்க்கை நமக்கு தரும் ஒரு புதிய வாய்ப்பு. எனவே புன்னகையுடன் தொடங்கி வெற்றியுடன் முடிப்போம் என்ற வரிகளோடு நிறைவு பெற்றது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள். தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லைப் பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுக் கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02 50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா நேரம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய தினம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. அதனால் மதுரை மாவட்ட நேயர்கள் அனைவரையும் அன்போடு பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு வரவேற்று மகிழ்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25-30-170 எல்லாருக்கும் நம்பர் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். முன்னிணைப்பு 04-52 அதையும் மறக்காமல் முன்னிணைப்பை தொட்டு உங்களுடைய பாடலை விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக சந்தோஷமாக இப்படி எல்லா வார்த்தைகளையும் சொல்லிகிட்டே போகலாம். வாரத்தோட கடைசி நாள் அப்படிங்கும் போது எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது பறவையும் கூட வந்து ஓய்வெடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கூட ஒரு கவிஞரோட அழகான வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் உங்களோட ஓய்வு தினத்தை வந்து இசையோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சி வந்து நிச்சயமாக அடுத்து பிறக்க போகிற அந்த ஒரு வாரத்திற்கும் உண்டான எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிற இந்த வரிகளோட நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பண்பலை பாடலை நம்ம கேட்கலாம்.

0: நேரம் 8:10 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 101.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்படலாம். என்ன பேர் காத்திருக்கோம், நேர் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: வயலட் மேரி மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன் மேடம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நாளைக்கு ஆகாயத்துல பறக்க போறேன்.
0: அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஒர்க் விஷயமா?
0: ஓ சரி சரியா, அதனால ஃபிளைட்ல போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்களும் உங்களோட சேர்ந்து பறந்தோம் அப்படின்னு கனவுல நினைச்சுக்கிறோம்.
1: கண்டிப்பா.
0: எப்படி போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை?
1: சூப்பரா இருக்கு மேடம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் வைஃப் மட்டும் தான் இருக்கும்.
0: சரிங்க சார், சரி சரி.
1: எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க.
0: ஓகே.
1: தனித்தனியா இருக்காங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: மேடம்? இது RRR ல இருந்து நாட்டுக்கூத்துன்னு ஒரு பாட்டு வருங்களா மேடம்? அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.

0: பாட்டு கட்டி கிழிச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு கை சொடக்கு தாளத்தில் செப்பானா சாச்சு காட்டு
1: காலு கட்டு தாளத்தில் நிலம் எல்லாம் அதிரவிட்டால் சொட்டு சொட்டு வேர்வை கொட்டு
0: சத்தாந்தா கை தட்டு பாட்டு.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை. நேரம் 8:17 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கிற இந்த நேரத்தில் உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக இது பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பமாக தான் இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கும் நேர் என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம் அம்மா, காசி மாயன் குருதுரை.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
4: நன்றி.
3: விருப்ப பாடல் நன்றி.

0: 8:21 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமா தான் வலம் வந்துட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கும் நேயர் என்ன விருப்ப பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: தெற்கு சிலை பாண்டிய நாடு நான்கு கோபுரத்தின் மீது இருந்து அரசாட்சி செய்து அருளாட்சி வழங்கிய கண்ணாட்சி நடத்திட்டு இருக்கிற அந்த மீனாட்சி சுந்தரசன் நல்லாட்சியோடு சித்திரை வீதியில் உத்திரப்பதிக்கிறது எங்கள் அகில இந்திய வானொலியின் வானவில் பண்பலை 103.3 மற்றும் தமிழர்களின் பெருமை சேது சமுத்திரம் கண்டெடுத்த ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அன்பு சகோதரி வயலட்சுமதி அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி இணைவரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம்.
0: கவிதையெல்லாம் எப்போ நேத்தே எழுதி ரெடி பண்ணி வச்சு இப்ப பிராக்டிஸ் பண்ணிருவீங்க? அடி சின்ன வரைக்கும் துவம்சம் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்கும். நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: இந்த மருது படத்துல இருந்து சூறாவளி அந்த பாட்டை போட்டு
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்பப்பாடு.

0: 8:27 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 ராமேஸ்வரம் பண்பலி 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமா தான் வலம் வந்துட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கோம். அடுத்த நேர் என்ன பாட்டு விரும்பி கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வண்டியூர் கவி பாரதியார் திரு சக்தி ஜனார்த்தனன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கீங்கய்யா. நன்றிங்கய்யா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு பண்பலை பாடல், ஒரு நல்ல பாடல் கொடுங்க.
0: ஓகேங்கய்யா, நிச்சயமா கொடுத்தலாம். சண்டே எப்படி போயிட்டு இருக்கு?
1: எப்படி மேடம்?
0: ஞாயிற்றுக்கிழமை விருப்ப பாடல்.
1: நன்றி.

0: நேரம் 8:32 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலா வலம் வந்துட்டு இருக்கும் பாட்டு வேணுமாலா காத்திருக்கும். அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்
1: வயலட் மேரி மேடத்திற்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: பேர் சொல்லிடலாமே.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்கய்யா எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கீங்க
0: மேடம்? சூப்பரா இருக்கும். என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: சிங்கம் படத்துல இருந்து இல்ல, சிங்கம் டான்ஸ் அப்படின்ற பாட்டு தான்.
0: நிச்சயமா கொடுத்தலாம். இருப்பேர் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.

0: நேரம் 8:37:25 ஆயிட்டு இன்னைக்கு பாட்டு வேணுமோ மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமாய் வலம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கோம், அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் எங்க இருந்து? எழுச்சி மனசுக்குள்ள அப்படியே தோணுது. இல்ல, நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: தலைவன்
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றி.

0: பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 8:40 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம இணைஞ்சு கேட்டுட்ருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டுருக்கு. எனப்பில் காத்திருக்கோம் நேயர், சந்திக்கலாம். பாடல் என்ன வேணும்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
1: ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பாடல் வந்து புது பாடல் ஏதாவது ஒண்ணு
1: நிச்சயமா கொடுத்தலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வி கரிசல் குளம், மல்லிகை மணாளன்.
1: மல்லிகை மணாளன், சரிங்கய்யா. நன்றி. இதோ பண்பலை பாடல் உங்களுக்காக. நன்றி.
2: ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ்.

சண்டை கண்ணா அண்டர் கட்டில சண்டர் குண்டர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பை உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 8:46 ஆயிடுச்சு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். எனப்பில் காத்திருக்கோம் நிறைவான அந்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ரொம்ப நலமா இருக்கேன். யாரு இங்க இருந்து பேசுறீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா? சரி, சக்தி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: பாகுபலியிலிருந்து மனோகரி பாட்டு போடுங்க.
1: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.

இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பமாய் வலம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் வந்து நன்றி சொல்கிறோம். இதே மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு லைன் கிடைக்காதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. மதுரை மாவட்ட நேயர்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, நிச்சயமா இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வராது.

0: நீங்கள் அப்போ தான் நாளைக்கு வர நேயர்களுக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அந்த சந்தோஷம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாட்டு கேட்ட எல்லா நேயர்களுக்கும் பொருந்தும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை நேயர்களுக்கும் முயற்சி செய்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இப்பொழுது 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்துமாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு விட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி

0: எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ரொம்ப பரிதாபமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:56. கேட்கலாம் திரை இசை. லீலை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது ஸ்ரேயா கோஷல், சதீஷ் சக்கரவர்த்தி இவர்களின் குரல்களில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.

ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03.

ஹாப்பி சண்டே மார்னிங். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்றது நம்ம கையில் இருக்குது. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி தான் நாளைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் விடாமுயற்சியோடு ஓடிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ஓட்டத்துக்கு துணையாக வந்தாச்சு டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. பீட்டான சாங்ஸும் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்ந்து இந்த சண்டே மார்னிங்கை செம்ம எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அக்டோபர் 4 முதல் 10 வரை உலக விண்வெளி வாரம் வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் கொண்டாடப்படுது. 1957 அக்டோபர் 4 ஸ்புட்னிக் 1 முதல் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டதை நினைவு கூறும் விதமாக இந்த வாரம் கடைபிடிக்கப்படுது. விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களிடம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மீதான ஆர்வத்தை வளர்ப்பதுமே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.
2: Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now.
3: Oh, supernova. இது என்ன என்ன வானவில் தீவா?

0: பாணி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு ஒரு வீர தமிழருடைய பிறந்தநாள் சுப்பிரமணிய சிவா. சுதந்திர போராட்ட காலத்துல தன்னோட பேச்சாலும் எழுத்தாலும் மக்களுக்குள்ள விடுதலை உணர்வை தூண்டினவர். எத்தனை தடைகள் வந்தாலும் நாட்டுக்காக தன்னோட குரலை உயர்த்தினவர். அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதரோட குரல் ஒரு தலைமுறையே எழுச்சி பெற வைக்க முடியும் அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட தியாக செம்மல் சுப்பிரமணிய சிவா வீரமும் தியாகமும் என்றும் நம் நினைவில் இருக்கட்டும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
4: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அக்டோபர் 4 இன்னைக்கு வேர்ல்ட் அனிமல் டே. நம்ம வாழ்க்கையில நம்மளோட சேர்ந்து வாழ்ற செல்ல பிராணிகள்ல இருந்து காட்டுக்குள்ள வாழ்ற வனவிலங்குகள் வரைக்கும் எல்லா உயிர்களுக்குமே பாதுகாப்பும் அக்கறையும் அவசியம் இல்லைங்களா? அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின நாள் தான் இந்த வேர்ல்ட் அனிமல் டே. விலங்குகளும் நம்ம பூமியோட ஒரு முக்கியமான அங்கம், அதை நேசிப்போம், பாதுகாப்போம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இந்த நிகழ்ச்சியில நம்ம தினமும் ஒரு PM ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே இருக்க தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே உதவக்கூடிய திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா. 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு பிணையில்லா கடன் கிடைக்க உதவி செய்து, அதிலும் சுமார் 1/3 கடன்கள் பெண் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படுது. வங்கி வசதி கிடைக்காதவங்களும் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களும் தண்டமுக்கியோட முயற்சி செஞ்சு ஒரு வாய்ப்பு உருவாக்க கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா. டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரங்களை நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறம் இணையலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் மூன்று கேள்விகள் தினமும் கேட்டுகிட்டே இருக்கோம். நேற்று மூணு கேள்விகள் கேட்டிருக்கோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, இயக்குனர் விசுவின் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கு உள்ளது? இயற்கை மனிதனிடம் பேசினால் அப்படின்னு சொல்லி மூன்று கேள்விகள் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கமெண்ட் பண்ணாதவங்க மொபைல் எடுங்க, டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மணிக்கு வசனகானங்கள் நிகழ்ச்சியில் உங்க பேர்லாம் ஒலிக்க காத்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி.

0: நாளைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, ஃபேஸ்புக்ல மட்டுமா?
0: இல்ல இல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

நேரம் 9:42 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அக்டோபர் 4 இன்னைக்கு நம்ம தேசத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வீரரை நினைவு கூற வேண்டிய நாள் தான் இது. தியாகி திருப்பூர்குமரன் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1904 சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி இளம் வயதிலே நாட்டின் சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போராட்டத்தின் போது காவல்துறையில் தாக்குதலுக்கு ஆளானப்பையும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை மட்டும் விடவே இல்லை. அந்த தேச பற்றும் அந்த துணிச்சலும் தான் இவருக்கு கொடி காத்த குமரன் என்ற பெயரை பெற்று தந்துச்சு. அவருடைய வீரத்தையும் தேச பற்றையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

அக்டோபர் 2 முதல் 8 வரை வேர்ல்ட் லைஃப் வீக். நம்ம கூட இந்த பூமியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க உயிரினங்கள் நம்மளை விட பேசுறது கம்மி, ஆனால் இயற்கைக்கு அவங்க தர கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. காடு, மலை, ஆறு, கடல், இங்கே வாழ்ற ஒவ்வொரு உயிரினுமே இயற்கைக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கும் போது அதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதுங்களை பாதுகாக்க முடியும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு அப்புறம் இணையலாம்.

0: பொறாமை அழித்து பதையைகள் அச்சம் தரு ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: பத்து முப்பதுக்கு இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. ஜனநாயகன் மற்றும் சர்தா திரைப்படத்திலிருந்து பேக் டு பேக் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷன் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அடுத்ததா இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு பிறகு இணையலாம்.

லாங் வீக்கெண்ட் முடிய போகுது, ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையா மாறணும்னு ஆகாஷ்வாணியின் அன்பான வாழ்த்துக்கள். நிறைவு பாடலோட நிறைவடைகிறது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்றும் உங்கள் இதய துடிப்பாய்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய ரயில் அமைச்சகம் கூறியுள்ளது. முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட்

போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவு பெறுகிறது. இப்போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:03 நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒலிக்க காத்திருக்கிறது நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுகிறார் திரு மோகன் குமார். வணக்கம், உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம்.
5: நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மதுரை ஆணையூர்ல நான், என்னுடைய மனைவி, ரெண்டு குழந்தைகள், அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் கூட சேர்ந்திருக்கோம்.
4: இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுடைய விருப்பத்தில்.
5: என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பெல்லாம் அதாவது லோவா இருக்கேன், கவலையில இருக்கணும், நான் மீண்டு வர்றதுக்கு கேட்கிற பாடல் வந்து தென்றல் வந்து தீங்கும் போது. அந்த பாடல் கேட்டேன்னா என்னுடைய எவ்வளவு தாழ்வான நிலையில இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டோம்னா மீண்டு வந்துடும். ஒரு தடவை கேட்டா ஆல் டைம் சொல்றேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர் விருப்பம் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மோகன்குமார் அவர்கள்.
1: அடுத்த பாடல் வந்து நீர் பறவை படத்துல இருந்து பறவை ஒன்று திருக்குறள் தலையில் சுற்றி காலை. இந்த பாடல் வந்து என்னன்னா, இந்த பாடலை கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் அவர்களின் குரல் வந்து அப்படியே நம்மளை ஒரு கடற்கரை ஓரமா அழைத்து செல்லும். அதனால அந்த பாடல் வந்து

0: விருப்பம் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க திரு மோகன்குமார் அவர்களுடைய பாடல் தெரிவுகளோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நந்தகோபாலன் குமரன் எம்ஜிகே படத்துல இருந்து அன்பே பேரன் பாடல். இந்த பாடல் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜா, சித் ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரேயா கோஷல், இவங்க மூணு பேருமே எனக்கு ஃபேவரட் சிங்கர், ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ஃபேவரட் ஃபீமேல் சிங்கர். ஸோ அதனால காம்போ இந்த பாடல் எனக்கு ரொம்ப

0: இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம்?
1: கற்றது தமிழ் படத்திலிருந்து பறவையே எங்கிருக்கிறாய் பாடல். இந்த பாடல் வந்து ஒரு வாழ்க்கையில தேடல் இருக்கிறப்ப இந்த பாடல் வந்து அறிமுகமாச்சு. அதனால இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இளையராஜாவுடைய வாய்ஸ்ல வந்து நிறைய முறை வந்து லூப்ல போட்டு கேட்ட பாடல்.
2: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். Still I remember my first letter.
3: Prabha, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
4: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர் விருப்பத்தில் நம்மோட உரையாடிட்டு இருக்காங்க திரு மோகன்குமார் அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்
1: அப்பேச்சு பிறந்தவளை பாடல், கிழக்கு சென்னையிலே படத்துல இருந்து ஏ ஆர் ரகுமானுடைய பாடல்கள்ல இது ஒரு மாஸ்டர் ஃபேவரட்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, இன்னைக்கு இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில இரண்டு வேற வேறு வைப்ல இருக்க படங்களோட சாங்ஸ் கேட்டுதான் என்ஜாய் பண்ண போறோம். ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் சர்தார். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அனிருத் மியூசிக்ல ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

10:36 இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கீங்க நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஜனநாயகம் திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் அடுத்த பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருபட பாடல்கள். ஜனநாயகம் திரைப்படத்திலிருந்து லாஸ்ட் சாங் என்னன்னு கேட்டலாமா?

0: அண்ணா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே.
1: இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜனநாயகம் திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டாச்சு. அடுத்த படம் என்ன சர்தார்? ஃபர்ஸ்ட் சாங் கேட்டலாம். 10:44 ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
2: ஐயா கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா தண்டையார்பட்டில் ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா. ஓவர் ஐயா அலர்ட் பண்ணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சர்தா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்
1: सभी को सेना भक्तरी का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
2: मुझे इसकी परवाह नहीं.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் கேட்டு இணைந்திருங்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சர்தா திரைப்பட பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல்
3: குன்றான குன்றத்திலே

இன்னைக்கு ஜனநாயகன் மற்றும் சர்தா திரைப்பட பாடல்களோட நம்ம இசைப்பணம் பயணம் நிறைவு பாடலோட நிறைவடைகிறது. இசையோடு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்றும் உங்கள் இதய துடிப்பாய்.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 12:02 நிமிடம். நாற்பது நொடி. ஆகாஷ்வாணி மதுரை.

93.3 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 இது ஸ்நேகிதியே நேரம். தோழிகள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சியாய், அதாவது மகளிர் மட்டும் பங்கேற்கக்கூடிய உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக இது ஸ்நேகிதியே. தோழிகள் உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 30 170 25 30 171 என்ற இரண்டு எண்களிலும், அதனை முன்னிணைப்பான 04 5 2 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழைத்து வாருங்கள்.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடர்கிறது. இனிப்பில் காத்திருக்கும் முதல் தோழி யாருன்னு பார்த்திடலாம். வணக்கம். வணக்கம்
1: அறிவிப்பாளர் அவர்களுக்கு. இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்றது யாரு?
1: பரவாயில்ல.
0: அப்ப அதுதான் சிரமமான விஷயமா?
1: சிக்கன் மட்டன்
0: அது ஆக்குறதுதான் சிரமமா சிரமமான விஷயம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எடுக்கும்.
1: சாம்பார் சாதம் ஒரு ரசம் அப்பளம் அவ்வளவுதான்.
0: அப்படா, நாலு வாரம் இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிடலாம், போங்க. ஓகே, டிப்ஸ் இது சொல்றீங்களா?
1: ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நம்ம மதுரை பண்பலையுடைய அன்பு அறிவிப்பாளர்களுடைய அவங்க குரல், அவங்க பேசுற ஒரு அன்பான பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா.
0: பாத்தீங்களா, நீங்களா இருக்கிறனாலதான் நீங்க இவ்வளவு அன்பு கட்டும் போது பதிலுக்கு நாங்களும் கட்டணும் தானே?
1: அன்பே
0: வான் சொல்லி கூப்பிட்ட கூட கொஞ்சம் லேட் ஆயிரும் அன்பு வர்றதுக்கு, அதனால ஓடி வான்
1: கூப்பிட்டுட்டீங்க.
0: நிச்சயமா உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றோம். நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காட்சி. நன்றி.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 12:12:12. சூப்பராக கிளாக்கை பார்க்கும்போதே அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே குஷியாக இருக்குது. அதாவது தோழிகள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கூட ரிலாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸி ஷெடியூலையும் நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட பாட்டு கேட்டு ரசிக்கிறாங்க பாருங்கள், அது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இனிப்பில் காத்திருக்கோம், தோழியை சந்திக்கலாம், காக்க வைக்க வேண்டாம் சரிங்களா. வணக்கம்
3: இனிய நண்பகல், வணக்கம் சகோதரிக்கு.
2: இனிய நண்பகல் வணக்கம்.
3: தேனி
2: சொன்னா சொல்லுங்க.

0: பன்னெண்டு மணி தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன வேலையை முடிக்கிறது? ஒரு ஒரு மணி வரைக்கும் ரிலாக்ஸா பாப்போமே.
1: பாட்டு கேட்டுட்டு நம்ம பாதி வேலை மதிய வேலை முடிஞ்சிருக்கு.
0: சரி,
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு திருப்பம் படத்துல இருந்து தங்க மகள் துள்ளி வந்தான் முத்து நகை அள்ளி தந்தான்.
0: அப்படியே ஒரு ஷேக் பண்ணி பாடணும்னு தோணுது இல்ல இந்த பாட்டு கேட்கும் போது? நிச்சயமா இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றுகிறேன். நன்றிமா.

0: நேரம் 12:18 ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் சிநேகிதி நிகழ்ச்சியில் எப்போவுமே வந்து தோழிகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் தோழி யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சுமதி பேசுறேன்.
0: சுமதி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுமதி வேலையில முடிச்சாச்சா?
1: முடிச்சாச்சு மேம்.
0: சரி சரி. போங்கப்பா போங்கப்பா, எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க. நீங்க வரலையா? இல்லப்பா, நான் வரலப்பா. எதுக்காக? இதுக்குதான்.

0: பேசுறேன்.
1: சுமதி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுமதி? வேலையில முடிச்சாச்சா?
0: முடிச்சாச்சு மேம்.
1: சரி சரி. ஆ என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
0: நிச்சயமா
1: கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதியே. இனிப்பில் காத்திருக்கோம், தொழில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் சத்தமா பேச முடியும். எப்பவுமே உங்க வாய்ஸ்ல அப்படியே மெதுவா ஒரு தூக்கமா ஒரு சொணக்கமா அப்படி இருக்கு. நல்லா சூப்பரா சாப்பிடுங்க, சரியா? சரி சரி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அன்பு ரோஜா படம்.
0: அன்பு ரோஜா, ஓகே. அதுல என்ன பாட்டு வேணும்? கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

நேரம் 12:28:25 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸ்நேகிதியே. இது தோழிகள் மட்டும் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி வழியினே நேர்விருப்ப பாடலாக வலம் வந்துட்டு இருக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி.

0: இணைப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் மதுரையிலேருந்து மஞ்சுளா தங்கராஜ்.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அப்படியே மதுரை ரேடியோவை மாறாமல் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா?
1: உண்மையாவே அப்படிதாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்க்க மாட்டோம், திங்கட்கிழமை பார்க்க மாட்டோம். நாள் எல்லாம் மதுரை வானியில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
0: பாருங்க,
1: சமையல் பண்ணாலும் சரி, தையல் வேலை பார்த்தாலும் சரி, எந்த காலையில வாசல் தொழிச்சு கோலம் போடும் போது கூட வானொலியை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் கோலம் போடுவேன்.
0: என்ன ஒரு ரசனை, எப்படி ஒரு ரசிகை வானொலிக்கு இல்லையா? நிச்சயமா.
1: எனக்கு அன்பு படம், தவமின்றி கிடைத்த வரமே, இந்த பாடல் வந்த நேரம் டெய்லி நம்ம வானொலியில ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப சமீப காலமா இந்த பாடல் வரவே இல்லை. நான்
0: இதோ இப்ப உங்களுடைய விருப்பமாக திரும்பவும் ஒன்னு ரீஎன்ட்ரி கொடுக்கறோம் பாட்டுக்கு, சரிங்களா?
1: நல்லா இருக்கும் இந்த சாங், ஹரிஹரன்.
0: ஆமா, நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இந்த பாடல் போடுங்க.
0: நிச்சயமா கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காட்டல. நன்றிம்மா.

0: நேரம் 12:34 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்நேகதிய நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் ரொம்ப உற்சாகமா, அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால ரிலாக்ஸா இன்னைக்கு சண்டேவை என்ஜாய் பண்ற விதமா நல்ல நல்ல சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: பஞ்சவர்ணம், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன்.
0: வேலையெல்லாம் முடிச்சாச்சா?
1: இல்ல மேடம், இப்பதான் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் சாதம் வச்சிட்டு இருக்கேன்.
0: இப்பதான் அடுப்பவே பொருத்தி இருக்கேன் அப்படின்றீங்க?
1: இல்ல மேடம், கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? சாதம் கொஞ்சம் லேட்டா வச்சா நல்லா இருக்கும்.
0: சரி சரி,
1: ரொம்ப வெயிலுக்கு ரொம்ப இதா போயிருது. அதான்
0: சரி சரி. என்ன பாடல் கொடுக்கலாம் பஞ்சவர்ணத்துக்கு?
1: இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஜித் பாட்டு போட்டுருங்க மேடம்.
0: எனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்காதீங்க, இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நாங்க போடுவோம்.
1: உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும் மேடம், போட்டுருங்க மேடம்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.

0: நேரம் இப்போ 12:40 ஆயிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சிநேகிதிய நிகழ்ச்சியில் காத்திருக்கும் தோழி யார்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அன்பு சிநேகிதி. ஆர்ஜே தாராளமயத்துக்கு அன்பு வணக்கம்.
0: இல்லைம்மா, நான் வயலட் மேரி. தாரா மேடம் வந்து அவங்க அவங்க வந்து டைரக்டர் மேடம். ஓகேங்களா, நிலைய இயக்குனர் அவங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
1: ஒன்னும்
0: பிரச்சனை இல்லை, சொல்லுங்கம்மா என்ன பாடல் கொடுக்கலாம்.
1: நான் அடிமை இல்லை மேடம்.
0: ஓகே.
1: அதுல ஒரு ஜீவன்தான் பாடகான் ஓயாமதிசை கிங்கதே, இரு கண்கள் புண்ணியாபகம் புடகாம.
0: ரேடியோல கேட்டலாமே, ரேடியோல கேட்டலாமா?
1: வான குற்றால குரங்கு ஏமா சொல்லிடலாமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனி கழுத்து வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்ப, கமல சித்தர் வந்து வந்து காயகித்தி விளைப்ப, ஏனருவி திணையருவி வானில் வழியொழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்கா மூழுகும், கூணலம் திரை முடித்ததே அலங்கார குற்றால திருக்கூட மலையங்கள் மலையே. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க
0: அருமை அருமை உங்களுடைய விருப்பப்பாடு, நல்லா பாடிட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: இதோ உங்களுடைய விருப்ப பாடல் காட்டிலிருக்கிறேன்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில், BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 12:48 ஆயிட்டு இருக்கு. சிநேகிதிய நிகழ்ச்சியில் தோழிகளுடைய விருப்ப பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: அரசியன்பிலிருந்து ஈஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ஈஸ்வரி சொல்லுங்க, ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க.

0: எனக்கு யூத் படத்துல சகி சகி அந்த பாட்டு தரீங்களா?
1: சூப்பரா தந்துருவோம். யூத் படத்துல சகிய பாட்டு தரீங்களா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நீங்க கேளுங்க, நாங்க தரோம்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றி.

0: நேரம் 12:54.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் 12:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிநேகதிய நிகழ்ச்சியில் நிறைய தோழிகள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்தாங்க. ரொம்ப நல்லா உற்சாகமாக பேசினாங்க, அவங்களுடைய விருப்ப பாட்டை கேட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நிறைவான நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா
0: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப அருமையா இருக்கும். மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கு.
0: சூப்பர்.
2: என்ன
0: பாட்டு கொடுக்கலாமா?
2: ஒரு கவிதை மட்டும் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஓடாத நரி, அதாவது நரி சொல் பாடம் இருக்கு. ஓடாத நரி விரைவில் அடுக்கடையும், யாருக்கும் பயன் இல்லாமல் போகும். ஓடும் நரி எல்லோருக்கும் இன்பம் கொடுக்கும், இயற்கை வளம் அனைத்தையும் செழிக்க செய்து நாட்டின் வறுமையை போக்கும். அது போல உழைக்காத மனிதரால் யாருக்கும் பலன் இல்லை. வீட்டுக்கும் நாட்டிற்கும் பாரமாகி விடுவோம். அதனால அவலை நிலை ஏற்படும், தர்மம் செய்யும் நிலை கூட இல்லாம போகும். அதனால எப்பவுமே எல்லாரும் உழைப்போம், எங்ககிட்டே இருப்போம், எல்லாரும் நன்மைகளும் நம்ம அடையலாம்.
0: சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அருமையா இருந்தது. எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பொது நல்ல மோட நீங்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நல்லா எல்லாருக்கும் கேட்கற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.
2: முயற்சி செய்து ஊக்கத்தோட செயல்படணும் தான் என்னோட ஆசை.
0: சரிம்மா சரி, பாட்டு கொடுத்துடலாமா? நேரம்
2: ரிசி படம் மான் கண்டேன் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி.

நேரம் 12:59:30 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை தோழிகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் முயற்சி தேர்வுகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே.

நேரம் 1:02. உற்சாகமான வணக்கம் நேர்களே. காலத்தை கடந்து தலைமுறைகளை கடந்து இன்று வரை நம் மனதை வருடும் பொற்கால பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கருப்பு வெள்ளை திரையில் மலர்ந்த இனிய மெட்டுக்கள், கவிதை பேசும் வரிகள், மனதை கொள்ளை கொள்ளும் குரல்கள் என தமிழ் திரை இசை பொக்கிஷங்களை இன்று ரசிக்கப் போகிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். வசந்தகான நிகழ்ச்சியில முதல் பாடல் 1961 வெளியான பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 1967 வெளியான காவல்காரன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 1:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நேற்று 3 questions கேட்டிருந்தோம். அது என்னென்ன கேள்விகள்னா, இயக்குனர் விசுவின் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கு உள்ளது? 3வது கேள்வி, இயற்கை மனிதனிடம் பேசினால். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம நேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் பண்ண நேம்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். அது வரைக்கும் வசனகானங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் மற்றும் PC சுசிலா குரலில், KV மகாதேவன் இசையில் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:17. காலத்தாழியா காவிய கானங்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? முகநூல் பக்கத்துல மதுரை பண்பலை அப்படின்ற பகுதியில நாங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோமே, நீங்க எப்ப எங்களோட பேர்லாம் சொல்ல போறீங்க அப்படின்னு ஆர்வமா காத்துட்டே இருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கனால நாங்க சீக்கிரமாவே ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு முகநூல் பக்கத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். நான் ஜானகி மற்றும்
1: வைஷ்ணவி.
0: என்ன வைஷ்ணவி, அப்படியே காவிய கானங்களை சூப்பரா போட்டுட்டே இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா. என்னென்ன கேள்வி கேட்டிருந்தோம் நேத்து அப்படின்னு சொல்லி சொல்லிடலாங்களா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: இயக்குனர் விசுவின் படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ரெண்டாவது கேள்வி, ஜி கே க்வெஸ்டன், இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி என்னன்னா, இயற்கை மனிதன் பேசினால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா?
0: யோசிச்சு பாருங்க, இயற்கை மனிதனிடம் பேசினால் அப்படின்னா என்ன ஆகும், என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்ப நம்ம நேயர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க, யார் யார் அப்படின்றத கேட்டலாம். முதல்ல தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, மனிதனே, நான் உனக்கு பூமியில் வாழ்வதற்கான அனைத்து வளங்களையும் கொடுத்திருக்கிறேன். தங்கும் இடத்தையும், சுவாசிக்கும் காற்றையும், உண்ண உணவையும், குடிக்க தண்ணீரையும், எல்லாத்தையும் அன்போடு கொடுத்துருக்கேன். ஆனால் என் அன்பை உதாசீனப்படுத்துற, தூய காற்றை நஞ்சாக்கி, தாகம் தீர்க்கும் நீர்நிலைகளை சாக்கடைகளாக்கி, உணவை உற்பத்தி செய்யும் விளைநிலமாக இருந்த பூமியாகி என்னை வீட்டு மனைகளாக்கி, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரிசையாக வச்சுட்டே வர்றாங்க.

அதாவது இப்போதாவது விழித்துக்கொள், தொடரும் உன் தவறுகளை திருத்திக்கொள், திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நானும் அழிந்து விடுவேன், நீயும் அழிந்து விடுவாய், நினைவில் கொள் மனிதனே. உன் அன்னையாகிய என்னை போற்றி பாதுகாப்பது உன் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கட்டுரை மாதிரியே எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமூல ஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன்னை உருவாக்கினேன், நீ சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு என உனது வாழ்வின் ஆதாரமே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து சுமதி பாபு புவனகிரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு உன்னிடமிருந்து மாட மாளிகைகளோ புதிய தொழில்நுட்பங்களோ தேவையில்லை, நான் தரக்கூடிய காற்றை தூய்மையாக வச்சிரு, என் ஆறுகளை இயல்பாக ஓடவிடு, காடுகளையும் விலங்குகளையும் அழிக்காமல் வாழ கற்றுக்கொள், நினைவில் கொள் நீ இல்லாமல் நான் என்றும் அழகாக வாழ்வேன், ஆனால் நான் இல்லாமல் உன்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது, என்னை அழிப்பது உன்னை நீயே அழித்து கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது

0: நீ இல்லாமல் நான் என்றும் அழகாக வாழ்வேன், ஆனால் நான் இல்லாமல் உன்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது. என்னை அழிப்பது உன்னை நீயே அழித்துக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கை வந்து நம்மக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கலை, அது கொடுக்கறத நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குது அப்படின்னு நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அன்புராணி சென்னையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் சுவாச காற்று தரும் என்னை ஏன் அழிக்கிறார் என்று கேட்கும் போது நான் பேசும் போது அழகாக என்னை ஏன் கவனிக்கவில்லை, அழகான என்னை ஏன் கவனிக்கவில்லை, பார் ரசி சிரி சந்தோஷமாக இருங்க பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதத்திற்கு 3 முறை நல்ல மழை பெய்து இந்த உலகை செழிக்க செய்யுமாறு கேட்பேன் அப்படின்னு மைக்கேல் பாளையம்லேருந்து வில்லியம் சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கை பேசினா என்ன அப்படின்றதுக்கு இயற்கைகிட்ட இவர் என்ன கேட்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ சண்முக சுந்தரம் வந்து மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைங்க, என்னை மூச்சு விட விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை பொன்னமராதியிலேருந்து எஸ் அசோக் குமார் என்ன சொல்லியிருக்காங்க, என்னை ஏண்டா இப்படி கொள்ளையெடுத்து விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் வந்து இயற்கை மனிதன்ட்ட பேசினா என்ன சொல்லும்னா, மனிதனே என்னை வெல்ல நினைக்காதே, என்னோடு இணைந்து வாழ கற்றுக்கொள், நீ எனக்கு கொடுக்கறத விட நான் உனக்கு கொடுக்கறத அதிகம், மரங்களை வெட்டாதீங்க, அது உங்களோட மூச்சின் காவலர்கள், நீரை வீணாக்காதீங்க, அது உங்களுடைய நாளைய வாழ்வு, என்னை காப்பாற்றுவது யாரையோ காப்பாற்றுறல, உங்களை தான் நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க.
1: அடுத்ததாக வந்து குருபரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை என்னை அழிக்காமல் பாதுகாத்தால் மனித இனமே ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மதுரை கைத்திரி நகர்லேருந்து மணிமாலா குமரன் வந்து, இயற்கை மனிதனிடம் சொல்லும், என்னை நீ அழிக்க நினைத்தால் நீதான் அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னாலும் அதில் எவ்வளோ ஆழமான கருத்து இருக்குது பார்த்தீங்களா ஜானகி?
0: கண்டிப்பாக. மதுரை ஆண்டாள் படத்துலேருந்து சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களே நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இயற்கையை சிதைக்காதீர்கள் என்பேன் அப்படின்னு இவர் மக்கள் கிட்ட சொல்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா வந்து, இறைவன் எனக்கு கொடுத்த கடமையை செய்கிறேன், என்னை சீண்டாதீர்கள், என்னை அழிக்க நினைத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் வந்து திருநகர் மதுரையிலேருந்து, என்னை போற்றினால் போற்றுவேன், மரங்களை வெற்றினால் தூற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்ததாக வந்து ஜனாதனன் வந்து, நன்றி கெட்ட உலகம் என்று மனிதனை தூற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்ததாக மாயாண்டி ஞானகுரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகுத்தறிவு கொண்ட மனித பேரினமே நீங்கள் வளம் பெற என் வளத்தை சிதைக்கும் எண்ணத்தை விட்டு ஓரறிவு ஈரறிவு கொண்ட எங்களை வாழ விடுங்கள். உலகெல்லாம் பருவமழை கொட்டட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில் புரியும் பாட்டாளிகள் உயரட்டும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி கூற்றுப்படி வாழ்க வாழ்த்துக்கள், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தேனி சிலமலையிலேருந்து வீசி பிச்சைமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை குழந்தை பிறப்பு நலம் பயன் தரும், நல்ல மரங்கள் நிறைந்த காடுகள், இயற்கையான முறையில் வாழலாம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை மனிதரிடம் பேசினால் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறது யாருன்னா, விஜயராகவன், சூரி விஜயராகவன் அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கவிதை மாதிரியே எழுதிட்டாங்க, நிறைய இருக்குது. யமனேஸ்வரத்துலேருந்து எஸ் ஜி விஜயராகவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத சுருக்கமாக கேட்டுருவோம். மனிதனே, நான் உனக்கு காற்றை தந்தேன் அதை மாசாக்கினாய், உனக்கு நீரை தந்தேன் அதை வீணாக்கி நஞ்சாக்கினாய், உனக்கு மரங்களை தந்தேன் வெட்டி நகரங்களை வளர்த்தாய், மழையை தந்தேன் என்னை மாற்றியதால் சில இடங்களில் வெள்ளமாகவும் சில இடங்களில் வறட்சியாகவும் ஆயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக, நான் உனக்கு சொந்தமானவள் அல்ல, நீயே என்னுடைய ஒரு பகுதி அப்படின்னு இயற்கை சொல்கிறதா சொல்லிட்டாங்க.
1: அடுத்ததாக வந்து வண்ணைக்க கணேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காடுகள் தண்ணீர் இவைகள் பேசினால் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களை அழிக்காதீர்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு.
0: ஆமாம். ராதாகிருஷ்ணன் தேனிலன்னு சொல்லியிருக்காங்க, மனிதர்களையும் ஜீவன்களையும் காக்கும் ஆயுதம் இயற்கை. அதே மாதிரி இன்பா இலக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்காக என்னை காப்பாற்ற வேண்டாம், நீங்கள் வாழ்கிறதுக்காக என்னை அழிக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீரதுரை அரியலூர்லன்னு சொல்லியிருக்காங்க, காற்று மழை வெயில் என்னை எது கொடுத்தாலும் அளவோடு கொடுங்க, அதிகம் கொடுத்து அழிவை ஏற்படுத்திடாதீங்க. கண்டிப்பாக இயற்கைக்கிட்ட அவர் சொல்கிறதா சொல்கிறாரு. அதே மாதிரி அந்தோணிராஜ் சென்னையிலேருந்து, நீயும் உன் சந்ததியும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா என்ன நல்ல முறையில் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு இயற்கை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை மனிதன்கிட்ட என்ன சொல்லுன்னு சித்தார்த்தன் மதுரையிலன்னு சொல்லியிருக்காரு, தயவு செய்து மரங்களை வெட்டாதீர்கள் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹைதா மஹி அப்படின்ற ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்ணீரை சேமியுங்கள் மரத்தை வெட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராமன் தோரிமான்லன்னு சொல்லியிருக்காரு, இயற்கையை நேசித்தால் தான் நம் முன்னோர்கள் நோய் நொடி இல்லாமல்

0: வாழ்ந்தாங்க. நேசித்ததுனால நல்லா இருந்தாங்க. இயற்கையை மறந்ததுனால நம்ம நோய்களால் நிறைய பாதிக்கப்படுறோம். இயற்கையை நேசிப்போம், நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக வந்து சூரிய நாராயணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயற்கை வளங்களை அழிக்காதீங்க என்று கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு.
0: ஜீவநாதன் ஜீவன் அப்படின்ற ஐடியிலேருந்து நிறைவா சுகுமாரி சுந்தரராஜன் விருதுநகர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை தன் அனைத்து நல்ல விஷயங்களையும் எடுத்துரைக்கும், ஒருபோதும் தீங்கு நினைத்திடாத இயற்கைக்கு மனிதர்கள் செய்யும் தீமைகள் ஏராளம் அப்படின்னு எடுத்துரைக்கும், தன்னை காத்திட அறிவுறுத்தும், விழிப்புணர்வு ஏற்படவும், அடுத்த தலைமுறையின் தேவையையும் எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாகவே சொல்லிட்டாங்க. இயற்கை மனிதன் கிட்ட பேசினா, தயவு செஞ்சு என்னை அழிக்காதீங்க, காப்பாத்துங்க, சந்தோஷமாக என்னை ரசித்து என்னோட வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒத்த கருத்தாக நேர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ 1:25 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து காவிய கானங்களை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஒரு மணி 28 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். இடையிடையே முகநூல் பக்கத்துல நேர்களாகிய உங்களுடைய பதிவுகள், என்ன கேள்வி, என்ன பதில், யார் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா என்ன கேள்வி கேட்க போறோம், அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இயக்குனர் விசுவின் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பதிலாம் சொல்லியிருக்காங்க வைஷ்ணவி, கேட்டலாமா?
1: கண்டிப்பா. திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற திரைப்படம் வந்து 3 பேர் சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னா, சுகுமாரி சுந்தரராஜன், மணிமாலா மந்தாகினி, வீரதுரை அரியலூர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருமே திருமதி ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பர ரகசியம் அப்படின்னு

0: ராதாகிருஷ்ணன் தேனியிலேருந்து சொல்லியிருக்காரு. குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லி சிவபாண்டி, குருபரன் அனுப்பானடியிலேருந்து, சித்தாதரன் மதுரையிலேருந்து, வன்னைக்கண்ணன் இவங்க மூணு பேருமே குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்மணி அவள் கண்மணி அப்படின்னு சொல்லி ஜீவானந்தன் ஜீவா அவர்கள் சொல்லியிருக்காரு. உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே சிவா மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. சகலகலா சம்மந்தி அப்படின்னு சொல்லி இன்பா இலக்கியா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து டௌரி கல்யாணம் அப்படின்னு சொல்லி சுமதி பாபு புவனகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மணல் கயிறு அப்படின்னு சொல்லி அலிநகரத்துலேருந்து மகாதேவன் சொல்லியிருக்காங்க. வீடு மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லி பாரிவள்ளல் அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு படம் இருக்குது, விசுவன் படம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா சம்சாரம் அது மின்சாரம் அப்படிதானே.
1: சரி,
0: கிட்டத்தட்ட 20 நேயர்கள் வந்து அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு கேட்டுலாமா?
1: கண்டிப்பாக சொல்லுங்க.
0: சாகுல் ஹமீத் ராஜா திருவாரூர்லேருந்து சொல்லியிருக்காரு. பாபு முள்ளக்கடலேருந்து சொல்லியிருக்காங்க. அசோக்குமார் புதுக்கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஜனார்தனன் திருநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. வில்லியம் மைக்கேல் பாளையம்லேருந்து சொல்லியிருக்காரு. ஆண்டாள்புரம் சுவாமிதான் சொல்லியிருக்காங்க. அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் சொல்லியிருக்காரு. நரிக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லியிருக்காரு. சுமதி ராமநாதபுரம்லேருந்து சொல்லியிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு சொல்லியிருக்காரு. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பிச்சைமணி தேனிலேருந்து சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. சிவராமன் வந்து துவரிமான்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி குமரன் காலனிலேருந்து சொல்லியிருக்காங்க. சங்கர் செந்தில் சொல்லியிருக்காங்க. கொக்கி குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. சுகுமாரி சுந்தரராஜன் இவங்க எல்லாருமே வந்து சம்சாரம் அது மின்சாரம் சொல்லியிருக்காங்க.
1: மணல் கயிறு அப்படின்ற படம் சொன்னீங்க இல்லையா, அள்ளி நகரம் எஸ் தேவராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை சோ சண்முக சுந்தரமும் மணல் கயிறுன்ற படத்தை சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம் வசந்தகானங்களில். என்ன பாடல் அப்படின்னா 1972 வெளியான வசந்த மாளிகை திரைப்படத்திலேருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில்.

0: காலக்காலியா காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 1:35 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம இடையிடையே முகநூல் பக்கத்துல மதுரை பண்பலை அப்படின்ற பகுதியில நேற்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன பதிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நிறைவான கேள்விக்கு வந்துட்டோம் இல்லையா வைஷ்ணவி?
1: ஆமா.
0: இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கு உள்ளது அப்படின்ற பொது அறிவு கேள்விக்கு நேர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றக்கு முன்னாடி அதுக்கான விடை என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாமா?
1: அந்த ஏரி என்னன்னா உலர் ஏரி, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அதுக்கு சரியான பதில் சொன்ன நேர்கள் யார் யாருன்னு கேட்டலாமா?
0: கண்டிப்பா.
1: திருமூல ஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி, உஷா முத்துராமன், நாமக்கல் செல்வராஜ், திருநகர்லேருந்து ஜனார்தன், மதுரை குமரன் காலனிலேருந்து ரம்யா குமரன், பிரமிளா தமிழ் செல்வி அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் சொல்லியிருக்காரு, ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் சொல்லியிருக்காங்க, சுமதி ராமநாதபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, ஜீவானந்தம் சொல்லியிருக்காரு, சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, மைக்கேல் பாளையம்லேருந்து வில்லியம்ஸ், அன்புராணி, சுகுமாரி சுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ராதாகிருஷ்ணன் தேனியிலேருந்து சொல்லியிருக்காங்க, மாயாண்டி ஞானகுரு வந்து சிவகங்கையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அத்தோனிராஜ், பொனியன்மேடு வண்ணைக்கண்ணன் சொல்லியிருக்காரு, குருபரன் சொல்லியிருக்காரு, மதுரை கைத்தறி நகர்லேருந்து வாசுகி, பார்கவி, மணிமாலா இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
0: சரியான பதில் சொல்ல எல்லா நேயர்களுக்கும், அது போக மற்ற ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல எல்லா நேயர்களுக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிடலாமா? அப்படியே சொல்லிட்டு ஒரு வசந்த கானத்தை ரெடியாக எடுத்து வச்சிருக்கீங்களே, என்ன பாடல் கேட்க போகிறோம்
1: அடுத்த பாடல் என்ன அப்படின்னா 1960 வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு என்னெல்லாம்

0: ஒரு மணி 40 நிமிஷத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணியின் காற்றலைகள்ல. இதுவரைக்கும் முகநூல் பகுதியில நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் என்னென்ன விடை சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாவே அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்ப சொல்லிடலாம். முதல் கேள்வி, செல்போன் மனிதனிடம் பேசினால் அது முதலில் என்ன சொல்லும்? அதாவது செல்போன் மனிதர்கள் கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும் அப்படின்றதுதான் முதல் கேள்வி. அடுத்ததா, இயக்குனர் கே பாலச்சந்திரின் படைப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது? விசு படம் மாதிரி அடுத்து கே பாலச்சந்திர அவங்களுடைய படங்கள். அதே மாதிரி
1: அடுத்ததா ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்,
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் மிக நீளமான பாலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லைங்களா.
0: நேயர்கள் இப்பயே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்ப கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் சொல்றோம், எல்லா நேயர்களுக்கும் நாளைக்கு பகல் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுடைய பதிவுகளை, பதில்களை கமெண்ட்ஸ் அப்படின்ற பகுதியில் பதிவிடுங்க. நாளை பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டுடலாம். இன்றைய முகநூல் பக்க நிகழ்ச்சியிலேருந்து விடை பெறுவது ஜானகி. தொடர்ந்து வசந்த கானங்கள் வழங்க காத்துட்ருக்காங்க வைஷ்ணவி.
1: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், 1964 வெளியான புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பி. சுசிலா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 1:47. ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தகான நிகழ்ச்சி கிட்ட தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வாலி வரிகள்ல MS விஸ்வநாதன் இசையில பி சுசிலா மற்றும் TM சவுந்தரராஜன் குரல்ல எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து.

மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து

காலங்கள் மாறினாலும் காலம் கடந்த பாடல்களின் இனிமை மட்டும் மாறாது. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலோடு விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்றும் உங்கள் இதய துடிப்பாய்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:01 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்கவிருப்பது கவிதைகளும் கானங்களுமாய் கவிதையரங்கம். இன்றைக்கு கவிதையரங்கம் ஒரு இயற்கை சார்ந்த நிகழ்ச்சியாக தான் கேட்க போறீங்க. ஆமாங்க, நம்ம இயற்கையில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், மரங்கள் இல்லையா? மரங்கள் நம்ம கூடவே வாழ்ந்து நமக்காகவே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லலாம். மரங்கள் பற்றிய கவிதைகளோடு இன்று காற்றலைகளில் வளம் வர இருக்கிறது கவிதையரங்கம். உங்களுடன் ஜானகி.

சுஜாதாவோட குரல்ல தர்ம சக்கரம் திரைப்பட்டில் அந்த பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 2:07. மரங்கள் பற்றிய கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு ரசிக்க போறோம் இன்றைய கவிதை அரங்கத்துல. முதல் கவிதையாக வருகிறது, மண்ணில் பிறந்த மாபெரும் வரம், வேர்களால் மண்ணை காத்து நிற்கிறது, வெயிலில் நமக்கு குடையாய் நிற்கிறது, பறவைகளுக்கு கூடுகள் தருகிறது, பசியை போக்க கனிகள் தருகிறது, தலைமுறை காக்கும் பசுமை வரமாய் தன்னலம் பாராத தியாகி நம்மரம்.

மனதிற்கு இனிமை தரும் கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம். நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மரங்கள் பற்றிய கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு ரசிச்சிருக்கோம் இன்றைய கவிதை அரங்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண்ணின் செழிப்பை மீட்டெடுப்போம், பசுமை நிறைந்த உலகம் படைக்க பல்லுயிர் வாழ மரங்களை காப்போம், காற்றை தந்து நம் சுவாசம் காக்கும் மரத்தின் உயிரை நம் உயிரினும் மேலாக எண்ணி காக்க வேண்டும்.

கவிதைகளும் கானங்களும் கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். நேரம் பகல் 2:17. மரம் இருந்தால் மண் சிரிக்கும், மண் சிரித்தால் விதை முளைக்கும், விதை முளைத்தால் பயிர் செழிக்கும், பயிர் செழித்தால் பசி மறையும், பசுமை இருந்தால் நம் மனம் குளிரும், பறவை கூட்டமோ பாடித் திரியும், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இனிய உலகம் நமக்கு கிடைக்கும்.

2:22 கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். ஒரு சிறு விதையாய் மண்ணில் விழுகிறது, அன்பு துளியால் மெல்ல வளர்கிறது, காற்றோடு ஆடி மகிழ்கிறது, காலங்கள் பலவும் கடந்து நிற்கிறது.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்தி.

0: பகுதி சின்ன சொக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் பகல் 2:31 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது கவிதை அரங்கம். ஒரு மரம் வெட்டினால் பல உயிர்கள் அழியும். ஒரு மரம் நட்டால் பல கனவுகள் மலரும். மரங்களை வாழவிட்டால் உலகமும் வாழும், நம் எதிர்கால தலைமுறையும் மகிழ்ந்து வாழும்.

நேரம் பகல் 2:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கோம். இது கவிதை அரங்கம். கவிதைகளும் கானங்களுமாய் கவிதை அரங்கம் கேட்டிருக்கோம். இன்றைக்கு கவிதை அரங்கத்தில் நம்மோடு இயற்கையோடு இணைந்திருக்கும் மரம் பற்றிய கவிதைகளும் பாடல்களுமாய். மழையை வேண்டி வானம் பார்க்கும் முன் மரங்களை வளர்க்க கைகள் நீட்டுவோம். இயற்கை நமக்கு தந்த பரிசை இனி வரும் காலத்திற்கும் பாதுகாப்போம்.

2:42 கவிதைகளும் கானங்களுமாய் கேட்டு கொண்டிருக்கிறோம் கவிதையரங்கம். மரங்கள் பூமியின் மூச்சு, அவற்றை காப்பது நம் பொறுப்பு. ஒரு விதை விதைத்தால் நம்பிக்கை முளைக்கும், ஒரு மரம் வளர்ந்தால் எதிர்காலம் செழிக்கும். ஒரு மரத்தின் வாழ்க்கையில் 1000 உயிர்களின் நம்பிக்கை இருக்கிறது.

ஹரிஹரன் சித்ராவுடைய குரலில் வித்யாசாகர் இசையில் நிலாவை வா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டோம். கவிதைகளும் கானங்களுமாய் கவிதையரங்கத்தின் வரிசையில் இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளை யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு நிழலாகும். மரங்களை நேசிப்போம், மரக்கன்றுகளை நடுவோம், பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கவிதைகளும் கானங்களுமாய் கவிதையரங்கம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடன் நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். நாம் வாழ்வதற்காக மரங்கள் இருக்கின்றன.

அப்படின்னு நினைக்காம மரங்களோடு சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் அப்படின்னு எண்ணணுங்க. இன்று ஒரு மரக்கன்றை நடுவோம், நாளை அது நமக்காக மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே நிழல் தரும். இயற்கையை காப்போம், இனிய எதிர்காலத்தை உருவாக்குவோம்.

நாள் ஆசை நினைவாச்சு, பெத்தவர் மனசு உளுந்தாச்சு, புல்லட் வண்டி மேல ராக்கெட் வேகத்துல வந்தா வசீர் கிட்டு போக போறேங்க.

0: ஆறு மாசம் டைம் கொள்ள திருந்திக்குங்க.
1: இன்றைக்கு கவிதை அரங்கத்துல நாம் கேட்ட கவிதைகள், மரங்கள் நமக்காக பேசும் குரலா நினைச்சுக்கோங்க. நமக்குன்னு வாழாம பிறர்க்குன்னு வாழக்கூடிய இந்த மரங்களை என்றென்றைக்கும் நேசிப்போம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. தொடர்வது வானிலை அறிக்கையை சென்னை அஞ்சலாக. அதற்கு முன் கேட்டிணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமூர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு என்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழைப்பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு
1: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதா

கிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத்துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்சன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனசுக்குள்ள மெதுவா வந்து மௌனத்துல ஒரு ராகம் தந்து நினைவுகளோடு கைகோர்த்து நெஞ்சுக்குள்ள இசையாய் நிற்கும் பாடல்கள், அந்த மென்மையான இசையோடு இன்னைக்கு நம்ம மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா மோகன் குரல்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 3:14. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷன் எஃப்எம் 100.9. மெல்ல வரும் பாட்டு மனசுக்குள்ள போடும் ரூட்டு, கேட்டுக்கிட்டே இருந்தா கவலை எல்லாம் ஆகும் ஜூட்டு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து சோபா சங்கர் குரல்ல.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரல்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கரத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரல்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

தொடரட்டும் நம் பயணம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகள்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மூன்று மணி 38 நிமிடத்துல நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் ஹரிஹரன் வாய்ஸ்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஒரு பாட்டு, ஒரு நினைவு, அதோட சேரது ஒரு கனவு. இசை மெல்ல மெல்ல வந்தாலே மனசுக்குள்ள போக்கும் உணர்வு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா வாய்ஸ்ல. பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 4-2 ஆட்டக்களம் இன்னைக்கு சூப்பரான கேம் காத்துட்டே இருக்கு. அதில் கலந்துக்கணுமா? மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க 2530-170-2531-04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. 3:52 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் வாய்ஸில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மெல்ல வந்த பாட்டு மனசுல அழகான நினைவுகளை விட்டு போகுது. பாட்டு முடிஞ்சாலும் அந்த இசையின் இனிமை தொடரட்டும். நிறைவு பாடலோடு விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்றும் உங்கள் இதய துடிப்பாய்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரி

தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக் களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன கேம் விளையாட போறோம் முன்னாடி உங்களோட விளையாட வந்திருக்கிறது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜானகி,
2: சிவசங்கரி
1: மற்றும் அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வைஷ்ணவி. கண்டிப்பா நேயர்களே, இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நம்ம ஏற்கனவே விளையாட்ட விளையாட்டு தான், நீங்க அதிகமா விளையாண்டுக்கூடிய விளையாட்டு இப்போ சமீப காலமா விளையாடல அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாப்பிரல் தான் விளையாட போறோம். டங் ட்விஸ்டர்ஸ் நாப்பிரல் அப்படின்னு சொன்னோடனே நேயர்கள் எல்லாம் ரெடியா இருங்க. நாங்க ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை சொல்லுவோம். நீங்க 2 தடவை இல்ல, 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற பாராட்டுகளோட அடுத்த நேருக்கு வழி விட்டுலாம். இன்னைக்கு ஆட்டக்கலாம் நிகழ்ச்சியில பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகங்களும் மற்றும் அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 171 0452 என்ற மதுரை முன்னிணைப்போட நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமா,
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். 1, 2, 3, 103 பொருள் 3.
1: சூப்பர் சூப்பர், எங்களுக்கு ஒரு இதோட வந்துட்டீங்க, சூப்பர் வெங்கடேஷ். உங்களுக்கான நாப்பிரல் காத்துட்டே இருக்கு, கேட்டலாமா? நாங்க ஒரு தடவை இல்ல, 2 தடவை சொல்லுவோம் நீங்க கேட்டீங்கன்னா. ஆனா நீங்க எத்தனை தடவை சொல்லணும் வெங்கடேஷ்?
4: 3 தடவை.
1: சூப்பர் சூப்பர், இப்போ உங்களுக்கான நாப்பிரல் ரெடியா இருக்கு, சொல்லுறாங்க.
5: கூவுற கோழி கொக்கரக்க கோழி, கொக்கரக்க கோழி கொத்துற கோழி. ரொம்ப ஈஸியானது.

0: சொல்லுங்க பாப்போம்.
1: கூவுற கோழி, கொக்கரக்கோ கோழி, கொத்தர கோழி, கொக்கரக்கோ கோழி.
0: நோ, இல்ல, திருப்பி சொல்றேன் பாருங்களே. கூவுற கோழி, கொக்கரக்கோ கோழி, கொக்கரக்கோ கோழி, கொத்தர கோழி.
1: கூவுற கோழி, கொக்கரக்கோ கோழி.
2: அருமையா வந்து முதல் நேரா வெங்கடேஷ் வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து விளையாடலாம் நேயர்களே.

0: Tanco.
1: வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம் விளையாண்டு இருக்கோம். 4:07 நாப்பிரல் முதல் நேரே வந்து அருமையா 3 தடவை சொல்லி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப அடுத்த நேர் விளையாட காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா, உங்களுக்கான நாப்பிரல் கேட்டலாமா?
3: கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு ஈட்ட முட்டை கட்ட முட்டை.
2: இன்னொரு தடவை சொல்லுங்க. கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க.
3: கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
2: கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
1: சூப்பர் சூப்பர்.
3: இதே கொஞ்சம் வேகமா சொல்ல, நல்லா
1: நல்லா சொல்றதுனால இன்னும் கொஞ்சம் வேகத்தை எதிர்பார்க்கிறோம்.
2: கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
1: அருமை அருமை அருமை ஐஸ்வர்யா, ரொம்ப அருமையா பங்கேற்றீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வாழ்த்துக்கள். 4:08 விளையாட போகும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
4: சிவசங்கர் மேடம், வைஷ்ணவ் மேடம், ஜானகி மேடம், மூவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: விஜயலட்சுமி, விஜயலட்சுமி சாப்பிட்டீங்களா?
4: விஜயலட்சுமி அப்படிதானே?
3: இப்ப அதே பரபரப்போட உங்களுக்கான நாப்பிரல் என்ன அப்படின்னா, ப்ளூ லாரி ரெட் லாரி. வேகமா சொல்லுங்க. ப்ளூ லாரி ரெட் லாரி.
4: ப்ளூ லாரி ரெட் லாரி. ப்ளூ லாரி ரெட் லாரி. ப்ளூ லாரி ரெட் லாரி.
3: வேகமா.
4: ப்ளூ லாரி
3: அதாவது அவங்க அந்த வார்த்தையில வந்து ரொம்ப கவனமா சொல்றாங்க.
1: அப்படின்றதுல கவனம் வச்சு விஜயலட்சுமி வந்து ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள்
3: வாழ்த்துக்கள் விஜயலட்சுமி.
1: கண்டிப்பா ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம், மயில்ராஜ் பேசுறேன், சொக்கலிங்கம்ல இருந்து.
3: சொக்கலிங்கம் நகர்ல இருந்து மயில்ராஜ் சார், கொஞ்சம் சத்தமா உற்சாகமா பேசலாம்ல?
5: சொக்கலிங்கம்ல இருந்து மயில்ராஜ் பேசுறேன்.
3: சூப்பர் சார், சூப்பர். உங்களுக்கான நாப்பிரல் கேட்கலாமா?
5: கேளுங்க.
3: ஆடற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளையில வந்த கனிகளும் இனிக்கலை. ஆடற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளையில் வந்த கனிகளும் இனிக்கலை.
1: நாங்க ரெண்டு தடவை சொல்லிட்டோமே. ஆமா, அடுத்த நேர் வழி விட்டுலாமா?
3: பரவாயில்ல, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் மேடம், நான் காளீஸ்வரி பேசுறேன், மதுரை மாவட்டம் காஞ்சிரங்குளத்துல இருந்து.
3: காளீஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அப்ப உங்களுக்கான நாப்பிரல் சொல்லுவாங்க, கேட்டுருங்க.
3: அதே நாப்பிரல் உங்களுக்கும் கொடுக்கலாம். ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கிளையில வந்த கனிகளும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கிளையில வந்த கனிகளும் இனிக்கல.
6: ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கிளையில வந்த ஒரு கனி.

0: இனிக்கல.
1: இன்னும் ஒரு முறை கவனமா கேட்டுக்கோங்க.
0: ஆடுற கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கல.
2: ஆடுற கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளையில வந்த ஒரு கனியும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளையில வந்த ஒரு கனியும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளையில வந்த ஒரு கனியும் இனிக்கல.
1: அருமை அருமை, முடிஞ்சலாம் முயற்சி பண்ணிட்டீங்க. ஆனா என்னன்னா
0: அந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, தனி கிளையில் வந்த கனிகளும் இனிக்கல. பரவாயில்ல, ஒரு அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க.
1: பரவாயில்ல, அதனால ஒண்ணுல கலிஸ்ரீ நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆட்டக்கலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடலும் கேட்டு இணைந்திருக்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, இது வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம்.

நேரம் 4:16. நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆட்டக் களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்தன் கோவின் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நாம விளையாண்டுட்டு இருக்கோம் டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாப்பிரல் விளையாட்டுகள் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: கண்டிப்பா நாப்பிரல் வந்து நேயர்களுமே ஒரு அஞ்சு நேயர்கள் வந்து அஞ்சு நேயர்களுமே சொல்லிட்டு போயிட்டாங்க,
1: வெற்றியாளர்கள் ஆயிட்டாங்க.
2: அடுத்து
1: இப்ப ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நேயர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமா மெதுவா சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, வேகமா தான் சொல்லணும். அதான் கேம்ஸோட
2: வார்த்தையுடைய ப்ரொனௌன்சியேஷன் மாறிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா நாப்பிரல் வந்து வேக வேகமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நேயர் விளையாட காத்திருப்பது. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
3: இருவருக்கும் நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இணைவது கேகேஆர்லிருந்து மணிகண்டன்.
2: மணிகண்டன், உங்களுக்கான நாப்பிரல் ரெடியா இருக்கு, கேட்டலாமா?
3: சுருக்கமா சொல்லுங்க, சின்ன பையன் நானு.
2: அப்படியா,
1: சரி. உங்களுக்காக ரெண்டே வார்த்தையில நாப்பிரல் சொல்லட்டுமா? ரோட் ரோலர். வேகமா சொல்லுங்க பாப்போம்.
3: ரோட் ரோலர்.
2: பாத்தீங்களா, சுருக்கமா சொல்ல சொன்னா அதுலயும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் சுத்தி வாய்ஸ் அதிகமா கேக்குதே, ரேடியோ விட்டு தள்ளி வந்துடுறீங்களா?
1: இப்ப சொல்லுங்க பாப்போம்.
3: சொல்லுங்க, முதல்ல சொன்னீங்க
1: ரோட் ரோலர்.
3: ரோட் ரோலர்
2: அப்படி இல்ல, வேகமா சொல்லணும். ரோட் ரோலர்,
4: சூப்பர்.
2: உங்க பேரே அருமையா இருக்கு, சொல்லுங்க. உங்களுக்கான நாப்பிரல் சொல்ல ரெடியா?
4: ரெடி மேடம். கொஞ்சம் ஈஸியா போடுங்க மேடம்.
1: சரி, உங்களுக்காக ரொம்ப ஈஸியா கேக்குறேன். சுட்டதோ எட்டை அப்பம், சுட்டதில் ஈரப்பம், அரசுக்கு கப்பம்.
2: ரொம்ப ஈஸியா
4: இருக்கு.
1: உங்களுக்காக நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன், ஆனா நீங்க வேகமா தான் சொல்லணும். எட்டப்பன் சுட்டதோ எட்டை அப்பம், சுட்டதில் ஈரப்பம், அரசுக்கு கப்பம்.
4: இல்ல மேடம், ரெண்டாவது என்ன சொல்லுங்க? சுட்டதில் எட்டப்பன் சுட்டதோ
1: அரசுக்கு கப்பம்.
4: எட்டப்பன் சுட்டது எட்டப்பம், ஈரப்பம், அரசுக்கு கப்பம்.
1: எழுதி வச்சு படிக்கிறாங்களோ?
2: இல்ல, அதுலயுமே கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுறாங்க.
4: சுட்டது எட்டப்பம், சுட்டது ஈரப்பம்,
1: அரசுக்கு கப்பம். எங்க வேகமா சொல்லுங்க பாப்போம்.
4: நல்ல முயற்சி.
2: பாரி, நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நாப்பிரல் வந்து ஒவ்வொரு நேரும் ஒவ்வொரு மாதிரி
1: வித்தியாசமா சொல்றாங்க.
2: இப்போ இணைப்புல காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
5: மதுரை வில்லாபுரம் மீனாட்சியிலிருந்து ஈஸ்வரால் பேசுறேன். எனக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. ரோட் ரோலர்
1: ஏற்கனவே மணி 4:20 ஆச்சு. எல்லாரும் ஒரு டீ கிடைக்குமா, காஃபி கிடைக்குமான்னு உட்காந்துருக்கோம்.
2: பசி கிளம்பி உட்காந்துருக்கோம்.

0: கண்டுபிடிங்களே.
1: சரி ஓகே,
0: சரி உங்களுக்காக ரொம்ப சின்னதாகவே கேட்குறேன். ப்ளூ லாரி உருளுது புரளுது.
2: என்னது என்னது?
0: ப்ளூ லாரி உருளுது புரளுது.
2: ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ப்ளூ லாரி உருளுது பெறலுது. ப்ளூ லாரி உருளுது பெறலுது.
3: நல்லா உருண்டு போயிடுச்சு பாருங்க ரோட்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி வந்ததுக்கு. 4:21 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். நான் பிறல் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அழகர்.
0: அழகர், உங்களுக்கான நாப்பிரழ்ச்சி விளையாண்டுலாமா? யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. வேகமா சொல்லணும்.
4: சட்டை எங்க தாத்தா சட்டை. எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
3: அப்படி வேகம். இப்ப வேகமா போறோம்.
4: என்னமா

0: சட்டா சச்ச சட்ட வேகமா சொல்லணும்.
1: சட்ட சட்ட எங்க தாத்தா சட்ட எங்க தாத்தா சட்ட சட்ட யார் சச்ச சட்ட எங்க தாத்தா சச்ச சட்ட யார் சச்ச சட்ட எங்க தாத்தா சச்ச சட்ட
2: அப்படி வேகம் இப்ப வேகமா போறோம்.
1: என்னம்மா அதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல யாரு சத்த சட்ட எங்க தாத்தா சத்த சட்ட யாரு சத்த சட்ட எங்க தாத்தா சத்த சட்ட யாரு சத்த சட்ட எங்க தாத்தா சத்த சட்ட.
2: சரி, அதாவது ரொம்பவே கவனமா விளையாண்டீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:22 ஆட்டக்கிழமை நினைட்டு இருக்கோம். நாப்பிரல் இன்னைக்கு நாப்பிரல்ல நம்ம ஒரு நாப்பிரல் சொல்லலாமா சிவசங்கரி?
0: இல்ல,
2: அதாவது நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா எப்படி சொல்றது அப்படின்றத ஒரு முறை சொல்லி சொல்லிக்கலாம். இப்போ சின்ன சிட்டு செல்ல சிட்டு சிட்டு சிட்டாக பறந்தது அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னா, சின்ன சிட்டு செல்ல சிட்டு சிட்டு சிட்டாக பறந்தது, சின்ன சிட்டு செல்ல சிட்டு சிட்டு சிட்டாக பறந்தது, சின்ன சிட்டு செல்ல சிட்டு சிட்டு சிட்டாக பறந்தது. அப்படி
0: வேகமா சொல்றதுதான் நாப்பிரலுக்கான அழகே. நம்ம நேயர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்டயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து சொல்றாங்க, ரொம்ப கவனமா விளையாடுறாங்க.
2: வார்த்தைகள் மாறிடக்கூடாது அப்படின்றதுலயே கவனமா இருக்காங்க. இப்போ நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்,
0: வருக வணக்கம்.
3: எல்லா சிட்டுகளுக்கும் வணக்கம்.
2: சொல்லுங்க,
0: உங்க பேரு?
3: வீட்டுக்கு
0: மேல கூற கூற மேல நார,
2: அவ்வளவுதான். என்னாச்சு, சத்தமே இல்ல, சீக்கிரம் சொல்லுங்க.
3: வீட்டுக்கிட்ட கூற மேல நார,
0: இடையில காணாம.
2: ஆமா, நடுவுல ஒண்ணு விட்டுட்டீங்க.
3: ஒரு தடவை சொல்லுங்க.
0: வீட்டுக்கிட்ட கூற வீட்டுக்கு மேல கூற கூற மேல நார,
3: வீட்டுக்கிட்ட கூற வீட்டுக்கு மேல கூற கூற மேல நார,
2: அவ்வளவுதான்.
0: வேகமா சொல்லுங்க பாப்போம்.
3: வீட்டுக்கிட்ட கூற
2: வீட்டுக்கிட்ட
0: மேல கூற கூற மேல நார,
2: வீட்டுக்கிட்ட கோர. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:24 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல. நாப்பிரல் இன்னைக்கு நேர்களோட பேசி பேசி அப்படி நம்மளுக்கு நாப்பிரல் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய உச்சரிப்பு தெளிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாருமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டக்களத்துல ஒரு பாடலை தொடர்ந்து விளையாடலாம் நேர்களை.

நேரம் மாலை 4:29. நேரில் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களும் நல்லாவே முயற்சி பண்ணி, அதாவது மூணு தடவை என்னங்க, நாங்க நாலு தடவை அஞ்சு தடவை கூட சொல்லுவோம்,
3: ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு இருக்கேன்.
2: ஆமா, கண்டிப்பா வரக்கூடிய நேர்கள், வர வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 171 0452 என்ற மதுரை முன்னணிப்போட இதோ வந்துட்டு இருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்.
4: தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் இஸ்பார்வட்டியிலிருந்து பிச்சை மணிங்க மேடம்.
2: சொல்லுங்க பிச்சை மணி, எப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை?
4: நல்லா இருக்கும் மேடம்.
2: ஈவினிங் டைம்
4: ஆயிடுச்சு, நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். இப்ப பிச்சை மணிக்கான நாப்பிரல் கேட்டலாமா? சரி, உங்களுக்கான நாப்பிரல் இப்ப என்னன்னா, பட்டு பாவாடை கட்டிய பாப்பா பாட்டு பாடியது.
4: பட்டுப்பாவாடை கட்டிய பாப்பா பாட்டு பாடியது. பட்டுப்பாவாடை கட்டிய பாப்பா பாட்டு பாடியது. பட்டுப்பாவாடை கட்டிய பாப்பா பாட்டு பாடியது. பட்டுப்பாவாடை கட்டிய பாப்பா பாட்டு பாடியது.
2: சூப்பர் சூப்பர்.
4: பட்டுப்பாவாடை பாட்டி
3: பாட்டு பாடியது. போது போது போது, பெருசா போகுதுன்ற மாதிரி மூணு தடவை தான் கேட்டோம், நீங்க எப்படி சொல்லிட்டே போறீங்க?

0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்க அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் நம்ம கூட நாப்பிரல் விளையாட காத்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், விளையாடலாம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நாப்பிரல் விளையாண்டுட்டு இருக்கோம். இதைத் தொடர்ந்து இன்று மாலை 5:02 மாலை தென்றல மனம் விரும்பும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஆட்டக்காலத்தில் நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசலாம்.
0: கேக்குது கேக்குது, உங்களுடைய குரல் வந்து கொஞ்சம் டவுனா
1: கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசலாம்.
0: செல்லூர்ல இருந்து கண்ணன் பேசுறீங்க, சரி உங்களுக்கான நாப்பிரல் கேட்டலாமா?
1: அத்தை விற்ற குட்டி முட்டை, குற்ற முட்டை, வாத்து
2: முட்டை.
1: அத்தை விற்ற குட்டி முட்டை, குற்றமற்ற வாத்து
2: முட்டை.
1: அப்படி இல்ல, அத்தை
0: விற்ற குட்டி முட்டை, குற்றமற்ற வாத்து முட்டை. அப்படி
2: அத்தை விற்ற முட்டை அப்படித்தானே?
0: ஆமா
1: ஆமா ஆமா.
0: பல வார்த்தைகளை சேர்த்து போட்டு சொல்றீங்க இல்லையா?
1: சரி பரவாயில்ல, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: 4:33 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம், நான் பிறல் விளையாட காத்திருக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் புதுக்கோட மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனி ஆகி பேசுறேன். அருமையா இருக்கு நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சி நல்லா இருக்கா?
3: ரொம்ப அருமையா இருக்கு, அதாவது சிரிப்பாவும் இருக்கு. ஒருத்தன சொன்னதுக்கு தடுமாறும் போது.
0: சரி, இப்ப பழனியாயி அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுருவோமா?
3: சொல்லுங்க சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
1: முயற்சி பண்ணலாம். காக்கா காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கனால காக்கான்னு கத்துதா?
3: எனக்கு ரொம்ப
0: வடிவேல் சார் சொல்ற மாதிரி இருக்கு.
1: இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனா லென்த்தா போற மாதிரி தெரியும். தெளிவா கேளுங்க. காக்கா காக்கான்னு கத்துறதால அதுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்ல காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கனால அது காக்கான்னு கத்துச்சா?
3: எனக்கு காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா?
1: காக்காக்கு காக்கான்னு பேர் இருக்கனால அது காக்கான்னு கத்துதா?
3: காக்காக்கு காக்கான்னு
0: காக்கான்னு
3: பேர் வந்துச்சா? காக்கா காக்கான்னு பேர் வந்ததுனால அது காக்கா காக்கான்னு கத்துதா?
1: ஓகே ஃபைன், இத வேகமா சொல்லுங்க பாப்போம்.
3: காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்கான்னு பேர் வந்துச்சா? அது காக்கா காக்கான்னு பேர் வந்ததுனால அது காக்கா காக்கான்னு கத்துதா?
1: சூப்பர்.
3: காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்காக்கன்னு பேர் வந்துச்சா? காக்கா காக்கான்னு அது கத்துறதுனால அதுக்கு பேர் வச்சதுனால அது காக்கா காக்கான்னு கத்துதா?
0: இப்ப தெரியுதா பழனியாயி உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெருசா கொடுத்தோன்னு?
1: அதாவது எப்படி
3: கத்துறதுனால அதுக்கு காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு அந்த பேர் காக்கான்னு வந்து.
0: பக்கத்துல பாருங்க எத்தனை காக்கா வந்து உங்க நிக்குதுன்னு.
1: காக்கா காக்கான்னு கத்துறதுனால அதாவது எப்படி பால் போட்டாலும் நான் 6 அடி போட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் சூப்பரா சொல்லிருக்கீங்க.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க பழனியாயி, நன்றி. இணைப்புல வந்திருக்கு. 4:35 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். நான் பிறல்ல, அதாவது எப்படி வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் கவனமாக கவனித்து சரியாக சொல்லிடுவோம் அப்படின்னு நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து உனீஸ்வரி பேசுறேன்.
1: மாலை வணக்கம், எப்படி போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை?
4: நல்லா போயிட்டு இருக்கு.
1: நல்லா போயிட்டு இருக்கா?
4: ரொம்ப நாளைக்கு முன்ன போட்டது.
0: ஆமா, நாப்பிரல் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு.
4: முதல்ல மனப்பாடமா இருக்கும், இப்ப யாரு
0: இப்பயும் மனப்பாடமா இருக்கும். பழனியாயி அம்மா சொன்னது கேட்டீங்களா? அந்த மாதிரி நீங்களும் சொல்லிருங்க. உங்களுக்கான நாப்பிரல் வந்து சின்ன சின்ன செம்பருத்தி செடிகளில் சிவப்பு செம்பருத்தி சிரித்தன. சின்ன சின்ன செம்பருத்தி செடிகளில் சிவப்பு செம்பருத்திகள் சிரித்தன. அப்படியா சொன்னேன்
4: நானு? சின்ன செம்பருத்தி செடிகள் சிவப்பு, அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு
0: தெரியல. நான் ரெண்டு தடவை சொல்லிட்டேன்ல, அதுக்குதான் கவனமா கேட்கணும். முனிசரி நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:36 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட பாதி பகுதிக்கு வந்துட்டோம். எத்தனை நேயர்கள் இது வரைக்கும்? ஒரு 14 நேயர்கள் கிட்ட பேசினோம். இது

0: 15வது நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் வில்லாபுரத்துல இருந்து ஜோதிபாசன் சொல்லி பேசுறேன் மேடம்.
2: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு நிகழ்ச்சி?
0: அதாவது நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது. நீங்க என்ன பண்ணனும், வானொலி ஒலி அளவு குறைச்சு வைக்கணும் இல்ல வானொலியில
1: ஆனா
0: நாங்க பேசுறது எங்களுக்கே
2: கேக்குது.
0: ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களோ?
1: அப்ப
0: வந்து கேக்கும், காதுல வச்சு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க இன்னொரு முறை. ஜோதி பாசு. சரி, உங்களுக்கான நாப்பிரல் சொல்லுவாங்க, கேட்டு கரெக்டா சொல்லுங்க ஜோதி பாசு.
2: சரி, உங்களுக்கு ஈஸியாவே கேட்கலாம். பழம்பெரும் நாப்பிரல்ச்சினா இதுதான். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி.
1: ஓடுகிற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி
2: முதுகுல
1: கிளநரி முதுகுல
2: ஒரு பிடி நரமுடி.
0: ஒரு பிடி நரமுடி
2: எழுதி வச்சு சொல்றீங்களோ?
0: ஆமா
2: சொல்லுங்க.
1: ஓடுகிற நரியில ஒரு நரி கிளநரி, முதுகுல ஒரு நரி நரமுடி.
2: சவாரி பண்ணதோ நரிகள்.
0: ஆமா, ஒரு நரி மேல இன்னொரு நரி போல.
1: ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி,
0: கரெக்ட்.
1: முதுகுல ஒரு பிடி நரமுடி.
2: சூப்பர், வேகமா சொல்லுங்க.
0: இப்ப நீங்க நாப்பிரல கரெக்டா சொல்லிருக்கீங்க, இன்னும் நாங்க சொன்ன மாதிரி சொல்லல. சொல்லுங்க இப்ப.
1: ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு நரி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு பிடி
0: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இதோ பேசலாம் அவங்கிட்ட. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்,
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: முருகன், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: நேயர்கள் வந்து முதல்ல அந்த நாப்பிரல கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க, அதுதான் கொஞ்சம் நேரம் ஆகுது. கண்டிப்பா நிறைய நேயர்கள் இப்ப இதுவரைக்கும் 16 நேயர்கள் பேசிருக்காங்க. இப்ப உங்களுக்கான நாப்பிரல கேளுங்க.
2: சரி, ஓகே. இப்போ உங்களுக்கான நான் பிறல் நீங்க ரொம்ப சின்னதா கேட்டனால ரிப்பீட்டடாவே சொல்றேன். ப்ளூ லாரி, ரெட் லாரி, சொல்லுங்க பாப்போம்.
3: ப்ளூ லாரி, ரெட் லாரி,
0: ப்ளூ
3: லாரி, ரெட் லாரி, ப்ளூ லாரி, ரெட் லாரி.
2: இப்போ நேரம் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? அடுத்த நேரம் சொல்லி விட்டுலாமா?
0: ப்ளூ லாரி, ரெட் லாரி,
2: ப்ளூ லாரி, ரெட் லாரி,
0: அவங்களுடைய மனசு வந்து ஓரளவுக்கு நிறைவாகிற வரைக்கும் நாங்க நாப்பிரல் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, பாடலை தொடர்ந்து விளையாடலாம் நேர்களை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் நான் பிறல் விளையாண்டு இருக்கோம். நேரம் மாலை 4:45 நம்மளோட விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: அடிச்சு பெஞ்சா மலை அசையாம நின்னா செல்ல எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்றது யாரு எங்க இருந்து?
3: மதுரை செல்வந்த குமரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு. இப்பதான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பொழுது சிறப்பா போயிட்டு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்து நாப்பிரலோட உங்களுடைய பொழுது அடுத்தும் தொடர்ந்து சிறப்பா போக வாழ்த்திட்டு அப்படின்னு நாப்பிரல சொல்லிடுறோம். நீங்களும் சொல்லிடுங்க.
2: கேக்கலாமா உங்களுக்கான நாப்பிரல்?
3: சவுண்ட் கம்மியா இருக்கு.
1: இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நேரம் அப்படி சொல்லல. சரி பாப்போம். டவர் எதுவும் ப்ராப்ளமா இருக்கும்.
2: சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்தார்.
3: சரக்கு ரயிலை குறுக்கு வழியில்
2: நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்தார்.
3: சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனன் வழுக்கி விழுந்தான். சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நிறைந்த முறுக்கு மைனன் வழுக்கி விழுந்தான். சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நிறைந்த முறுக்கு மைந்தன் வலிக்கு விழுந்தான்.
2: ஆக்சுவலி அது வலிக்கு விழுந்தார் இல்ல சறுக்கி விழுந்தார். ஆனாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க.
1: வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
1: 4:46 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இன்னைக்குன்னா பிறல் விளையாட வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா.

0: இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? லோகேஷ், சரி, உங்களுக்கான நாப்பிரல் சொல்லிடலாமா? லோகேஷ், உங்களுக்கான நாப்பிரல் வந்து கொத்தி கொத்தி கொத்தமல்லி கொத்துகள் முளைத்தது. ஆமா, பாத்தீங்களா, இதுதானான்னு கேட்டு அதுலயே ஒரு வார்த்தையை விட்டீங்களே. கொத்தி கொத்தி கொத்தமல்லி கொத்துகள் முளைத்தது. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:47 ஆட்டக்களத்துல அடுத்த நேயர் நாப்பிரல் விளையாட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இன்று மாலை 5:02 என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம்?
1: இன்னைக்கு சாயந்தரம் 5:02 வந்து 80 கால பாடல்களுடைய தொகுப்பா நம்ம வந்து மாலை தன்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம அறிவிப்பு கொடுக்குற அதே வேளையில நேயரும் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
0: வணக்கம் அப்படின்னு சொல்றப்ப இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. மாலை தென்றல் கேட்க நேயர்களும் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளோட நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் மந்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க,
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: 2 வாரத்துக்கு வணக்கம் மேடம்.
1: 3 மேடம் இருக்கும், அவங்க அப்புறம் கோச்சுக்குவாங்க இல்லையா?
2: மாலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ஜானகி மேடம்,
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா பஞ்சவர்ணம்?
2: நல்லா இருக்க மேடம்.
0: சரி, உங்களுக்கான நாப்பிரல் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: என்னாச்சு
0: உங்களுக்கு, எவ்வளவு ஈஸியா குடுத்துருக்கோம். அதான் அந்த நாப்பிரலோட ஸ்பெஷாலிட்டிய வேகமா சொல்லணும், அப்பதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றது தெரியும்.
2: குட்டி கூடங்கள் குடிசையில் கிடந்தது, குட்டி குட்டி கூடங்கள் குடிசையில் கிடந்தது, குட்டி குட்டி கூடங்கள் குடிசையில் கிடந்தது.
0: ரொம்ப அருமை அருமை பஞ்சவர்ணம், ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி.
0: ஆட்டக்களத்தில் நாப்பிரல் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்பவே அருமையாக நேயர்கள் வந்து பங்களித்து அவங்களுடைய நாப்பிரலை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க,
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன் மேடம்.
1: உக்ரபாண்டியன் சார், நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது.
3: அப்படியா?
1: ஆமா,
0: நீங்க வந்தப்ப கேட்டுச்சு,
1: இப்ப கேக்கல. சரி, உங்களுக்கான நாப்பிரல் கேக்கலாமா?
3: வணக்கம்.
0: 3 பேர்த்துக்கு வணக்கம். ஆனா இப்பயும் சிவசங்கரி பேசுறது எங்களுக்கு கேக்குது,
1: பயமா இருக்கு.
0: கொஞ்சம் வானொலியில இருந்து தள்ளி வந்துருங்க. அவ்வளவுதான், இந்த உங்களுக்கான நாப்பிரல் சொல்றாங்க, கேளுங்க.
1: கிழட்டு கிழவன் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி வாழைப்பழ தோளில் வலிக்கு
3: விழுந்தான்.
1: கிழட்டு கிழவன் சடுகுடு விளையாட குடுகுடுவென ஓடி வாழைப்பழ தோளில் வலிக்கு விழுந்தார். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க.
3: கிழட்டு கிழவன் சடுகுடு விளையாட குடுகுடன் ஓடி வாழைப்பழ தோல் அழுக்கி விழுந்தான்.
0: காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க சதீஷா. சரி, உங்களுக்கான நாப்பிரல் ஏதோ ரெடியா இருக்கு, கேட்டுடலாமா?
1: ஒரு கை கொடுக்க மறு கை எடுக்க பிறக்கை மடக்க பலர் கை அடக்க வடக்கே போனான் கடுக்கன்.
4: ஒரு கை கொடுக்க பலர் கை தடுக்க கிழக்கே போனான் முழவன்.
1: ஆஹா, ஒரு கை கொடுக்க மறு கை எடுக்க பிறக்கை மடக்க பலர் கை அடக்க வடக்கே போனான் கடுக்கன். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கை கொடுக்க மறு கை எடுக்க பலர் கை அடக்க வடக்கே போனான் கடுக்கன்.
0: இப்ப ஈஸி ஆக்கிட்டாங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
4: ஒரு கை கொடுக்க பலர் கை தடுக்க
1: இடையில நானே கட் பண்ணி தான் சொன்னேன், அவர் அதுக்கு மேல கட் பண்ணிட்டார். சரி பரவாயில்ல, இதவே வேகமா சொல்லுங்க பாப்போம்.
4: ஒரு கை கொடுக்க பல

0: கை தடுக்க வரக்கே போனான் கடுக்கன். ஒரு கை கொடுக்க பழக்கை தடுக்க வரக்கே போனான் கடுக்கன். ஒரு கை கொடுக்க பழக்கை தடுக்க வரக்கே போனான் கடுக்கன்.
1: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 2 நிமிஷத்துல இப்போ நாப்பிரல் விளையாட காத்திருக்கோம். மடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேக்கிறதுக்கு முன்னாடி இத வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். காரைக்குடி சாமிநாதன்.
1: சுவாமிநாதன், உங்களுக்கான நாப்பிரல் ரெடியா இருக்கு, சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாய சுருட்டிக்கிட்டு எடுத்தானா ஓட்டம்.
2: தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாய சுருட்டிக்கிட்டு எடுத்தானா ஓட்டம். தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம்
1: ஆட்டக்களத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுகள் உற்சாகமா பரபரப்பா சுறுசுறுப்பா விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்களும் அருமையா பங்கேற்று இருக்காங்க. இப்போ நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க.
4: ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில இருந்து பேசுறேன் மேம், தேனி மாவட்டம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: கே பிரியா மேம்.
1: பிரியா, உங்களுக்கான நாப்பிரல் ரெடியா இருக்கு பிரியா? ஹலோ, இருக்கீங்களா?
4: லைன்ல இருக்கேன் மேம். சத்தியமா நானே கேள்வி என்ன கேள்வி மேம்?
1: இனிமே தான் கேட்க போறேன்.
3: கேட்கவே போறோம். சரி, உங்களுக்காக நான் ரொம்ப ஈஸியாவே கேக்குறேன். ரோட் ரோலர்.
1: ரெண்டே வார்த்தை தான். ரோட் ரோலர். நீங்க சொல்றப்போ கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வரும்னு பார்த்தோம். ரோட் ரோலர்.
3: ரோலர்.
1: ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்கம்மா. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:54 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இன்னைக்கு நாப்பிரல் விளையாட வரிசையா வந்துட்டே இருக்காங்க நேயர்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான நாப்பிரல் ரெடியா இருக்கு, கேட்டலாமா?
5: குடும்ப மேம் ரெடியா இருக்கு.
3: கும்பகோண குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்தது.
5: போதும்
3: போதும் போதும், லாரி ரொம்ப தூரம் உருண்டு பார்டர் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது.
5: ரொம்ப நேரம் ட்ரை பண்ண மேம், எப்படியோ லைன் கட்டிச்சு. ரொம்ப ஹாப்பி,
3: ரொம்ப ஹாப்பி நினைப்புல வந்தனால.
1: 4:55 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாப்பிரல் விளையாட காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை மாவட்டம். முனிசாண்டு.
1: உங்க பேர் இன்னும் ஒரு முறை சொல்லுங்கய்யா.
6: முனியசாமி. மாவிலாபுரம்.
1: முனியசுவாமி. சரி, உங்களுக்கான நாப்பிரல் கேளுங்க.
3: கூவுற கோழி கொக்கரக்கு கோழி கொக்கரக்கு கோழி கொத்துற கோழி.
6: கூவுற கோழி கொக்கரக்கு கோழி கொக்கரக்கு கோழி கொத்துற கோழி.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது இந்த நாப்புரட்சியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சங்கீத மொழி இருக்கும் தெரியுமா, அதை புடிச்சுட்டா இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம்.
1: அதே மாதிரி இப்போ நிறைவா ஒரு நேயர் வராங்க, பேசிடலாம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசிடலாம். சொல்லுங்கம்மா.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். சுமதி, உங்களுக்கான நாப்பிரல் கேளுங்க. கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஊதுற குழலுல ஒரு குழல் குறுங்குழல், குறுங்குழல் முனையில உள்ளதொரு கடுங்குழல்.
1: சரி, இப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க சுமதி, ஓகேவா? நன்றி நன்றி.

0: இணைப்பிலந்ததுக்கு. அடுத்த இன்னும் ஒரு முறை நாப்பிரல் விளையாடுறப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் முயற்சி பண்ண நேர்கள் எல்லாமே பங்கேற்று விளையாடலாம். இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஜானகி மற்றும்
1: சிவசங்கரி,
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வைஷ்ணவி. நன்றி நேர்களே.

0: மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: இன்னும் சில நொடிகள் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர்

இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்குவடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் உங்கள் மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். சண்டே லீவ் நாள், நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் எந்திரிச்சா, இது ஈவினிங்கா இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங்கா, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போக்குற மாதிரி ஒரு கப்பில் டீயோ இல்லை காஃபியோ அதோட நறுமணத்தை அப்படியே நுகர்ந்துக்கிட்டே வான வெளியே பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மஞ்சளை எடுத்து தன் மேனியெல்லாம் பூசிக்கிட்ட மாதிரியான ஒரு அழகான காட்சியில் அந்த வானம் மின்னுங்க. அப்படியே அந்த வலசை போகக்கூடிய பறவைகளை கொஞ்சம் இன்றைக்கி அது கவனித்து பார்த்துருக்கீங்களா? இந்த பறவைகள் நம்மளை மாதிரி தான். நம்ம எப்படி காலையில் கிளம்பி ஆஃபீஸ் வேலை ஸ்கூலுன்னு போயிட்டு ஈவினிங் எப்படா வரும் அப்படின்னு வீட்டுக்கு ஓடி வருவோமோ, அதே மாதிரி தான் இந்த பறவைகளும் காலையில் எந்திரிச்சு இறை தேட கிளம்பிட்டு அப்படியே வேகமாக மாலை நேரத்தில் தன்னுடைய கூடு திரும்பும். அப்படி கூடு திரும்பும்போது அதுக்கு கச்ச கச்ச கச்ச கச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே வருங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குள்ளே என்ன பேசிப்பாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? அப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த சின்ன சின்ன குயில்களும் பறவைகளும் என்ன பேசும் அப்படின்றத மௌனராகம் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் மூலமாக கேட்டு ரசிக்கலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் மனதிற்கு விருப்பமான மாலை தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில கோயில்களும் கோயில்களின் பாடல்களும் பத்தி தான் நாங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த இசைக்கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த குயில் இசை வந்து பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்குங்க. என்னதான் ஃபோனில் நம்ம 1000 பாடல்கள் கேட்டாலும் நம்ம மனசு கஷ்டமாக இருக்க அந்த ஒரு நொடியில் இங்கிருந்தோ ஒரு குயில் கூவும்போது அந்த குரல் அந்த ஓசை வந்த திசை நோக்கி நம்ம மனசு பறக்கும் இல்லையா. அப்படி அந்த குயில் ஓசையில் அது என்ன மாதிரியான சங்கீதத்தை ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்றத பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் மூலம் கேட்டறியலாம்.

நெருக்க நெருக்கமான பாடல்களின் தொகுப்பாய் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. நம்ம பலவிதமான பறவைகளை பார்த்துருப்போம், ஆனா இந்த பறவைகளில் நம்ம மனிதர்களோட அதிக நெருக்கமாக உறவாடக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா கிளின்னு சொல்லலாம். இப்போ குயிலை வந்து கூவுறதை வந்து நம்ம வந்து இசைன்னு சொல்லுவோம், பாட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கிளி பேசுது பார்த்தீங்களா, இந்த கிளி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுதுன்னு சொல்லுவோம். பறவைகளோட உறவாடுவது என்றைக்குமே வந்து நம் மனதிற்கு ஒரு ஆனந்தம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்கலாம், ஆனந்த கும்மி திரைப்படத்தில் இருந்து.

நேருக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. கரைஞ்சா நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குயில் ஓசையை கேட்கும்போது நம்ம மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய நினைவுகள் வந்து போகத்தானுங்க செய்யுது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்கலாம். கவி குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்பமாய் உலா வரும் இசைவாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை திணறல் நிகழ்ச்சி. சும்மா இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு மரங்கள் நிறைந்த தோட்டம், பொங்கி வரும் ஓடை வெள்ளம், இந்த காட்சியிலான ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லையா? தூரத்தில் ஒரு மாமர கிளையில் உயிர் ஒரு குயில் உட்காந்து கூவினா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் நம்மளுக்கு வேறு எதுவுமே வேணும், சொர்க்கம் இதுதான்னு தோணும் இல்லையா? அப்படியான பாடல்கள் தான் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி மாலை தின்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து.

0: அதன் இசை கானங்களுமாக கேட்டுட்ருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இது காற்றலைகளில்.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே.

0: மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தின்றல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு இசை பல வடிவங்களில் பல்வேறு பரிணாமங்களில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்ருக்குங்க. ஆனால் மொழியே அறியாத அந்த ஆதி காலத்தில் மனிதன் எப்படி இசையை உணர்ந்திருப்பான் அப்படின்னா, இந்த கூவும் குயிலோசையை வச்சு தான் இசையை உணர்ந்திருப்பான். முகமறியாத எங்கோ ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு கூவக்கூடிய அந்த குயிலோசைதான் மனிதனுக்கு முதல் இசையாகவே அறிமுகமாயிருக்கும். அந்த கூவுகின்ற கருங்குயில்தான் மனிதனுக்கு முதல் இசை ஆசானாகவும் அறிமுகமாகியிருக்க முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மகுடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்
1: சரி கபரி

3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். இந்த பறவைகள் வலசை போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லா பறவைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பறவைகளுக்கு தன்னுடைய ஜோடி யாருன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுங்க. தன்னோட ஜோடியைக்கிட்ட அப்படி என்ன தான் பேசிக்கிங்களோ அந்த மணிக்குயில்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: இன்பமாய் உலா வரும் இசை வாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். மாலை நேரம் வலசை வரும் பறவைகளை பார்த்து நம்ம மனசு எப்பயுமே சந்தோஷப்படும். இந்த காலை நேர பறவைகளோடைய கீச்சிடுதல் எனக்காக கேட்டிருக்கீங்களா? காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்து நின்னோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய பறவைகள் கீச் கீச் கீச் கீச்னு தன்னுடைய சின்ன மெல்லிசான குரலில் ஒரு சங்கீத ஒலி அனுப்பும் தெரியுமா? அந்த ஒலி என்றைக்குமே ஒரு இசையாக நம்முடைய காலை பொழுதையே ரொம்ப புத்துணர்ச்சியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. உண்மைதானே, அந்த காலை பொழுது எப்படி புத்துணர்ச்சியாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய மாலை பொழுதையும் புத்துணர்ச்சியாக்கிட்டிருக்கு நம்மளுடைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

5:55 மாலை திணிகளுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம மனசு எப்பயுமே ஒரு பறவை மாதிரி தான், இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கேன்னு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சேயிங் இருக்குங்க, பறவைகள் நம்பி இருப்பது அதனுடைய சிறகைத்தானே தவிர அது அமரும் மரக்கிளையை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நாமளும் நம்மளுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம்னு சொல்லுகிறது நான் சிவசங்கரி. இதுவரை நீங்கள் இணைந்திருந்தது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத்துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்தது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறுமலை 6:03. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்தின் கால நீட்டிப்புக்கான அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகர கோட்டத்திற்குட்பட்ட உச்சப்பட்டி பகுதி 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 8, தோப்பூர் பகுதி 3, 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்ட பகுதிகளிலும் உள்ள பொது உபயோக மனைகள், கடைமனைகள், பள்ளிமனைகள், வணிக மனைகளுக்கான மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் 24 தொடங்கி அக்டோபர் 9, அதாவது வரும் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி https://tnhb.tn.gov.in மற்றும் https://tntenders.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இது சேவை செய்திகள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி
4: பேசுறேன்.
3: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரமாலை 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை. ஆன்மீக நேரமாய் இறைவனை துதிக்கும் கானங்கள் காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: பாடல்களின் அறிவிப்பால் கேட்டுட்டு இருக்கோம். இது விளக்கேற்றும் வேலை.

இதுவரை ஆன்மீக நேரமாய் இறைவனை துதிக்கும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துச் சென்றது விளக்கேற்றும் வேளை. நேரமாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மாலை 6:30 அந்திப்புக்கள். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் இன்று மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள். 7:30 பாட்டு எதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 குழந்தைகளின் நேரலை நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்பு விளையாட்டு குறித்து சிலம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம், 9:00 காற்றில் விரும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இனி நம் பண்பலையில் ஒளிபரப்பு இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:30, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். மனதிற்கு உற்சாகம் தரும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க காத்துட்டு இருக்கு இன்றைய அந்தி பூக்கள். இது முதல் பாடல் வருகிறது மெரினா திரைப்படத்திலிருந்து, கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில், யுகபாரதி வரிகளில்.

முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷுடைய இசையில தாமரையுடைய வரிகளில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 6:40. சிவானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். இதோ அடுத்த பாடல் காத்துட்டே இருக்கு. நண்பன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில மதன் காக்கியுடைய வரிகளில் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மனதை உற்சாகப்படுத்தும் பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்திப்புக்கள். 6:46 கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் 3 திரைப்படத்திலிருந்து, அனிருத்துடைய இசையில அஜேஷ், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் பலருடைய குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம். இது அந்தி பூக்கள். வரும் அடுத்த பாடல் காதலில் சொதப்புவது எப்படி, திரைப்படத்திலிருந்து எஸ் தமனுடைய இசையில மதன் கார்கியின் வரிகள் இல்லை.

கார்த்திக் ஹரிணி குரலில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 6:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்புக்கல்ல நிறைவான பாடலாக வந்துட்டே இருக்குங்க. வேட்டை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்களை உற்பத்தி செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள் உடன் உரையாடுகிறார் RP பரிமலா தேவி.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு தொழில் முனைவோரை தான் சந்திக்கிறோம். மூங்கில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தாவரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மூங்கில்ல எப்படி மதிப்பு கூட்டி இன்னும் லாபகரமா

0: இப்போ இருக்கிற மக்களுக்கு பயனடைகிற வகையில நிறைய பொருட்களை இவர் தயாரிச்சு இவரே நேரடியாக விற்பனையும் செஞ்சிட்டு இருக்காரு. அவரை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: மூங்கில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தாவரம் அப்படின்னே சொல்லலாம். இதனால ஏற்படுற ஒரு முக்கியத்துவம் என்ன, இந்த சின்ன சின்ன ஒரு குப்பிகளில் கூட இந்த மூங்கிலை வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னே மூங்கில் சொல்லலாம். இந்த மூங்கிலை பத்தின அர்ப்பணிப்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வந்தது?
1: மூங்கில் வந்து ஒரு கிராஸ் வைகஸ் இருக்கிறதுலேயே சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு கிராஸ்னா பேம்பு தான். வந்து பேம்பு வந்து ஒரு 3 to 3 years வந்து உங்களுக்கு நல்லா குரோ ஆயிரும் வந்துட்டு. பட் அதில் கிடைக்கிற நியூட்ரிஷன் மற்ற எந்த விதமாதிரி வேறு எந்த பிளான்ட்லையும் கிடையாது. நம்ம பை ப்ராடக்டாக ஏதாச்சும் நம்ம பண்ணும்போது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் மூங்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது வந்து ஆக்சுவலி. ஸோ அது பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து இப்போ முன்னாடியே புறநானூர்லேருந்து இந்த பேம்பை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. வந்து கெட்டு போகாத ஒரு பொருள், எந்த பொருள்னா அந்த மூங்கில் வந்து நமக்கு பயன்படுத்துக்கு மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு இதில் மேலே உள்ள குருத்து பகுதியும் ஒரு பெரிய மருந்து, ட்ரைபல் மக்கள்லாம் இன்னொரு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேலே இன்னொரு ஸ்டெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கிராஃப்ட் மென்ஷிப்லாம் அது யூஸ் பண்ணுறாங்க. மூங்கிலேயே நம்ம டீத்தூள் மற்றதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மூங்கில் கீழேருந்து எல்லா பகுதியுமே வந்து மனிதனுக்கு வந்து அன்றாட யூஸ் பண்ணலாம். வந்து நாங்கள் கொரோனா டைமில் தான் அந்த பேம்புவை பற்றி நாங்கள் முழுசாகவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்டில் டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணும்போது அங்குள்ள ட்ரைபல் மக்கள் அதிகமாக பேம்புவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவாக பேம்பு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்ட பொருளை பண்ணாமல் வித்தியாசமாக ஒரு பொருளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு இனோவேஷன் வந்து பேம்பு டீ. அதுக்கப்புறம் பேம்புல டீ கப்பு, ஜக்கு, வாட்டர் பாட்டில் இதெல்லாமே நேச்சுரல் ப்ராசஸில் பண்ணுறது. முழுக்க முழுக்க நம்ம மரபு தமிழ் மரபு வழியாக எப்படி ஒரு மூங்கில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஈட்டபிள் ப்ராடக்ட்டும் அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து
0: மூங்கில் அப்படின்னு சொல்லும்போது பெருவாரியாக முன்னோர்கள் எல்லாருமே வந்து அந்த மூங்கில் கூடைகளாக இருக்கட்டும், மூங்கில் அரிசி கிடைக்கும் போது அதை சமைச்சும் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஆரோக்கியத்துக்கு அது உறுதுணையாக இருக்குது அப்படின்றதுக்காக. இப்படிப்பட்ட மூங்கிலில் நீங்கள் வந்து டீ சொல்கிறீங்க, அதே சமயம் லட்டு கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. எப்படி இதற்கான ஆர்வம் எப்படி உங்களுக்கு உதயமானது? இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட அதே சமயம் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய வகையில் நம்ம நிறைய பொருட்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகளும் உங்களுக்கு எங்கே கிடைச்சது?
1: நான் ஃபாரஸ்ட்டில் அடிக்கடி நான் ட்ரக் பண்ணுவேன். நான் வந்து நான் அப்படி நான் ட்ரக் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. நான் மினிமம் ஒரு 30 kilometers ட்ரக் பண்ணும்போது ஒரு டயர்ட்னஸ் கிடச்சிடும். வந்து நான் எப்பயுமே தூங்க போகும்போது ஒரு மலக்கிலே மரத்து மேலே தான் படுப்பேன். நான் போய் நான் அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவும் பிள்ளைங்க ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது பெரிய எலிஃபெண்ட்டும் சின்ன டீம் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு 2 hours பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன். திருப்பி எழுந்திரிச்சு பார்க்கும்போது திருப்பி விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, அது என்ன சாப்பிடுதுன்னு அப்படிதான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்கும்போது சார் இது முழுக்க வந்து மூங்கில் இலையும் மூங்கில் கொடுத்து தான் அதிகமாக சாப்பிடுதுன்னு பார்க்கும்போது சரி என்ன வகை மூங்கில் வெரைட்டி சாப்பிடுதுன்ட்டு அதை ஒரு ரிசர்ச் பண்ணி எனக்கு 2 வருஷம் ஆச்சு. வந்துட்டு குருத்துக்குள்ள மட்டும் தான் சாப்பிடுது, அதையும் விரும்பி சாப்பிடுது. அப்போ அந்த டைமில் பார்க்கும்போது இது எங்கே ப்ராப்ளம் சால்வ் பார்க்கும்போது ஃபீமேல் உள்ள ப்ராப்ளம் எங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் சரி மற்ற மிஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் சரி லேடிஸ்க்கு ஒரு ஏஜுக்கு போனாலே வந்து போன் மேரோ வந்து ரொம்ப கம்மியானது. என் ப்ராடக்ட் அதுக்கு யூஸ் ஆகும்னு நான் ஃபஸ்ட்டு இனோவேஷன் பேம்பு டீ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அங்குள்ள லோக்கல் வில்லேஜ் ட்ரைபல் பீப்புள் தான். ஸோ பேம்புல மெடிசன் இருக்கு, பேம்புல ஃபுட் ஐட்டம் வந்து நாங்கள் இனோவேஷன் திங்க் பண்ணும்போது மூங்கில் அரிசி வந்து பஞ்சத்தக்கன அரிசின்னு சொல்லுவாங்க. எனக்கு மூங்கில் அரிசி மலருதோ மரம் சாக போதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 70 வருஷம் மரம் வந்து அது ஹாப்பியாக பூ விட்டு மலரும் போது அது உள்ள சாப்பிட்றக்காண்டி சிறுசு அணில் எலிகள் அதிகமாக சாப்பிட்றது வந்து.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
1: மூங்கில் நிறைய உணவுப் பொருட்கள் நீங்க தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு போறீங்க. அதை தவிர்த்து இப்ப மூங்கில் கூடைகள் இல்ல மூங்கில் சம்பந்தப்பட்ட நிறைய உபயோகமான பொருட்களும் தயாரிச்சுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாம் மேடம், இப்போ மூங்கில் கூடைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமைஸாக எல்லாருமே கேட்குறதுலாம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன லெவலாகணும், காசும் கம்மியாகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைவினை பொருட்கள் வந்து காஸ்ட் அதிகமாகும் லேபர் சார்ஜ் பண்ணும்போது. அப்போ ஒரு மாஸ் குவான்டிட்டி எங்கேயுமே இல்லாமல் இல்லை. ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், மூங்கில் கிளாஸ் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு வில்லேஜாக போய் இன்னொரு நாங்கள் 13 வில்லேஜுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து மூங்கில் கூடை பயிற்சி, மூங்கிலில் கப்பு பண்ணுற பயிற்சி, வாட்டர் பாட்டில் பண்ணுற பயிற்சி, ஸோ மூங்கிலில் வீட்டுக்கு தேவையான சில பயிற்சிகளும் கொடுத்து அவங்களும் என்டர்பிரெனர் ஆகிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும்.
1: மூங்கில் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க சொன்ன ஒரு விஷயம், நல்ல ஸ்டாமினா கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அதற்கான ஒரு தேடுதலோ இல்ல அதற்கான ஒரு அங்கீகாரமோ நீங்க எப்படி உருவாக்குனீங்க?
2: பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான் மேடம். கொரோனாக்கு அப்புறம் வந்து ஆர்கானிக்னு ஒரு பேர் எவ்வளவு ஃபேமிலியர் ஆச்சோ, ஹெல்த்துக்கு மேல ரொம்ப பேர் ரொம்ப ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு எல்லாருமே. இப்ப இந்த ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குன்றது லேப் ரிப்போர்ட் மூலமா ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலும் மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க வந்து. இப்போ நாங்கள் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்டர் பாட்டில், நேச்சுரல் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். சேம் அதே டைமில் ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் ஒரு இன்னொரு ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக் எங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இது காஸ்ட் பார்க்கும்போது வந்து ஒரு 450-500 ருபீஸ் வரும்போது மக்கள் அஃபோர்டபுள் கிடையாது. ஆனால் அதிலே கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டோம்னா மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று வந்து தண்ணியில் வச்சு குடிக்கிறதுனால உங்களுக்கு அசிடிட்டி கம்ப்ளைண்ட்டுக்கு, குடல் புண் கம்ப்ளைண்ட்டுக்குலாம் வந்து இது நல்ல மருந்து வேணும். ஏன்னா இதில் வந்து இருக்க குளுக்கோஸும் சிலிக்காவும் ஃபைபர் கண்டென்ட்டும் உடம்புக்கு ரொம்ப

0: நல்லா இருக்கும்போது அது உண்மையான விஷயத்த வந்து ரெக்கார்டு மூலமா சொல்லும் போது பீப்புள் வாங்குறாங்க. ரொம்ப பேர் வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய டிமாண்ட் மார்க்கெட் இருக்கு மேடம். இப்போ எங்கனாலே சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு இப்போதைக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
1: மூங்கில் பொருட்களோட இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னும் போது நிறைய விற்பனைக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான அங்கீகாரமும் இதற்கான ஒரு முறையான சர்டிபிகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்க இதற்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க?
2: இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போதும் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுட் ஐட்டத்தில் மட்டும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவைப்படுறது வந்து இப்போ மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக போனீங்கன்னா வீடு ரிலேட்டடாக போனீங்கன்னா ஒரு வீடு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் குறைஞ்சி வீடு வாங்க முடியாது. ஆனால் 180,000 வித் ஃபர்னிஷ்டோட நீங்கள் மூங்கில் வீடு வாங்கலாம். அது ஒரு சஸ்டைனபிள் ஹவுஸ் வந்துட்டு. இப்போ இருக்கிற மொட்டை மாடியெல்லாம் சும்மா தான் கிடக்கு. யார் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அது எந்த யூஸும் இல்லாமல் சும்மா போட்டு வச்சிருக்காங்க. அதில் நம்ம ஒரு சஸ்டைனபிள் பேம்பு ஹவுஸ் இன்க்ளூடிங் ஃபர்னிஷ்டோட போகும்போது ரெண்டு விஷயம் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஒன்று அந்த கன்சியூமர் பெனிஃபிட் ஆகிறாங்க, இன்னொன்று வந்து ஹோம் ஸ்டே ரன் பண்ணக்கூடியன்னு அவங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்க. இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா பாண்ட் ஆகுது. ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும் இது பண்ணாலுமே. இது ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற போதோ அதில் பேம்பு வந்து எந்த விதத்தில் செயல்படுதுன்றது நம்மளுடைய ஐடியாலஜி. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் கொடுக்கும்போது அதில் பேம்புல பண்ணும்போது அதோடைய அழகே டோட்டலாக மாறிடும். இதே இடத்துல ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைனா வேறு இடத்துல வந்து பண்ணும்போது நார்மலான ஒன்று தானே, எங்கேயும் அதையும் பார்க்கலாம். ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, சம்திங் டிஃப்ரெண்ட், எனக்கு புதுசாக எனக்கு வேணும் அந்த இடத்துல வேணுன்ற போது ஒரு ஆர்கிட்டெக்ட் கேட்குறாங்க, ஒரு இன்ஜினியர் கேட்குறாரு அப்படின்ற போது அந்த கன்சியூமர் அதே மாணிக்க எங்களுக்கு கேட்கும் போது நாங்கள் அந்த மாணிக்க ஒரு மாடலில் வந்து வால் பேனல் பேம்புலே பேனல் ரெடி பண்ணுறோம், ஸ்டாப் பேனல் பண்ணுறோம், பேம்பு டைல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேம்புல டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸு, அதே மாதிரி லைட் லேம்ப்பு, என்னென்ன மார்க்கில் டிமாண்ட் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணாமல் ஒரு பர்டிகுலராக மட்டும் பண்ணி அதை வந்து நாங்கள் செயல்படுத்தும் போது மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாக கிடைக்குது. ஸோ மூங்கில் பொறுத்த வரையும் ஈஸி பெண்டு, அந்த டெக்னாலஜி மட்டும் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம ரொம்ப ப்ராடக்ட் நம்ம பண்ணலாம் வந்து. பட் இதுக்கு மெயினாக தேவை அந்த ஆர்வம் தேவை. அந்த ஆர்வம் உள்ள மக்களுக்கு வந்து அழகாக நம்ம சொல்லிக் கொடுப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தொடர்கிறது. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
1: நம்ம எவ்வளவுதான் விற்பனைக்கு கொண்டு போனாலும் நமக்கு வந்து ஒரு விருதோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கும் போதுதான் அதற்கான சந்தோஷம் அப்படின்றது இன்னும் இரட்டிப்பாகும். அப்படி உங்களுக்கு கிடைச்ச அந்த விருதுகளை பத்தியும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுல அதை பத்தியும் சொல்லுங்க.
2: தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல வந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க, பெஸ்ட் ப்ராடக்ட் அவார்டுன்னு கொடுத்துருந்தாங்க, பேம்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி சிவராஜ சாரை சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் வந்து அப்பப்போ வந்து பேம்புல என்ன மணி பண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாலஜி, ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு ஸோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எங்களுக்கு அங்கேயும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் இங்கே மதுரையிலேருந்து மடிசியாவில் வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அவார்டு கொடுத்தாங்கன்ட்டு, டூ டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் ஒரு ஜீரோலேருந்து நான் எப்படி மேலே வரும்போது எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணவங்க, எனக்கு விழிப்புணர்வு கொடுத்தவங்க, எனக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டவங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மெனி பீப்புள் ரொம்ப பேர் இருக்காங்க வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து.
1: நீங்கள் நிறைய வந்து இந்த மூங்கில் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான நிறைய முயற்சிகள், அதாவது உணவுப் பொருள் வகையிலையும் சரி, அதே சமயம் மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வகையிலையும், அதே சமயம் வீடு கூட கட்டலாம், ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயத்தை இன்றைக்கி எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகாக இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது மூங்கிலின் புதிய முகங்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்ற மூங்கிலில் வீட்டு உபயோகப் பொருட்களை உற்பத்தி செய்யும் மதுரை சுதாகர் செல்வராஜ் அவர்கள் உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் 7:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றுளைகளில்

உற்சாகமான புது பாடல்களோட தொகுப்பா பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டக்கர் திரைப்படத்திலிருந்து மாலவி சுந்தரேஷன் குறைகளில் பாட்டை கேட்கலாம். காற்றலைகளில்

நேரம் 7:42 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க புது பாடல்கள், ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மயிலாட் திரைப்படத்தில் இருந்து யுகபாரதி வரிகளில் சின்மயி, ஸ்ரீபதா, சத்யபிரகாஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புது ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விவேக் வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில், ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் வீரதீர சூரன் திரைப்படத்தில் இருந்து.

பாடல்களோட தொகுப்பு தாங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பகவதி பி கே வரிகளில், அஸ்வந்த் இசையில் அபய் ஜோத்புர்கர் பாடிய பாடல் எஃப்ஐஆர் திரைப்படத்திலிருந்து.

7:55 நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்க இதுவரை கேட்டு ரசித்தது புது பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். விவேக் வரிகளில் தமன், எஸ் இசையில் இதய முரளி திரைப்படத்திற்காக. இது உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காற்றலைகளில்

0: நேயர்கள் இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை

இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கிகா லியண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 104.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்க போறது பட்டாம் பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரலை பங்களிப்புல கேட்டு ரசிக்க போறோம். காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகள்ல சிறகடிக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். வரவேண்டிய எங்கள் அறிமுக குழந்தைகள் 25, 30, 170 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25, 30, 171, 0, 4, 5, 2 என்ற மதுரையின் புனிணைப்புடன் இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல இருந்து சாரிக் பேகம்.
1: சாரிக் பேகம், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்டு வந்திருக்கீங்க பட்டாம்பூச்சிகள்ல?
2: அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து எல்லா புகழும் இறைவன் ஒருவன் கேட்டாங்க.
1: சரி, பாடல் கொடுத்தலாம். சாரிக் பேகம் என்ன படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
1: சரி, நாளைக்கு ஸ்கூல் இல்ல, எல்லாம் ரெடி ஆயாச்சா?
2: ரெடி ஆயாச்சு.
1: லீவ்ல எங்க ஏதாவது சுற்றுலா போனீங்களா?
2: போனேன்.
1: எங்க போனீங்க?
2: பார்க்.
1: பார்க் போனீங்க. எப்படி, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா இல்ல ஃபேமிலியோட போனீங்களா?
2: ஃபேமிலியோட.
1: எப்படி, என்ஜாய் பண்ணீங்களா?
2: ஜாலியா இருந்துச்சு.
1: என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? பார்க் போனா நான் இது விளையாடாம வர மாட்டேன். அப்படினா என்ன விளையாட்டு? செஸ்ஸா? பார்க்ல போய் செஸ் விளையாடுவீங்களா?
2: இல்ல இல்ல, அந்த பார்க்ல விளையாட விளையாட்டா?
1: ஆமா, பார்க்ல விளையாடுற விளையாட்டு தான் கேக்குறேன்.
2: பிடிக்காததா?
1: பிடிச்சது.
2: உளறாமை அறிவு எனப்படுவது பேதையா சொல்லுன்றால், தெரிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது தன்னோடாது உயிர் வௌவர், புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் நல்லந்துவனார்.
1: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இது உங்களுடைய பாடத்துல உள்ள மனப்பாட பகுதியா?
2: ஆமா.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நல்லா படிங்க சரியா?
2: தேங்க்யூ.
1: ஆகாஷ்வாணி வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ARR ரஹ்மானுடைய இசையல்

0: நம்ம கேட்டுட்ருக்கோம் பட்டாம்பூச்சிகள் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல். சரி, இப்போ பட்டாம்பூச்சிகளில் அடுத்து தான் நம்ம கூட பேச ஒரு சின்ன குழந்தை காத்திருக்காங்க. யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் பொய்கைக்கரைப்பட்டியிலிருந்து அழகேஸ்வரி பேசுகிறேங்க மேம்.
0: ரொம்ப சூப்பராக அட்ரஸை விரிவாக சொல்லி வந்தாச்சு அழகேஸ்வரி. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: ஏதாவது எல்லா பாட்டுமே பிடிக்குங்க, ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா?
1: ஆமாங்க மேம்.
0: சரி, ஓகே. அழகேஸ்வரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியாதுங்க. என்ன முடியாத அளவு இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்க பேர் இன்னொருத்தவங்க சொன்னா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க என்னவா இருக்கணும் அவங்க கிட்ட?
1: சித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான புத்திக்கனியே என் முத்தமிழே, புத்துக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவர்ந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு. விளம்பக்கேல் மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. திறமெல்லாம் அன்பு என்று சிந்தாமையா இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாட்சிலுமே நன்றி.
0: இந்த மாதிரி தமிழ் பாடல்கள் கேட்குறப்பே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா?
1: இப்போதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
0: சரி, தொடர்ந்து படிங்க. சரியா?
1: ஓகே மேம், தேங்க்யூ.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு. வா தீ திரைப்படத்துலேருந்து.

8:20 கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செல்ல குழந்தைகளின் நேரமாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகங்களும் மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம் 25 30 171 0 4 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அமைச்சத்தை கேட்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

என்னிகரை விண்ணுலகில் மண்ணுலகில் மண்ணுலகில் தந்திரனை வந்திரனை வந்திரனை வந்தவானோ யார்? கத்தும் கடல் கத்தும் கடல் எட்டு தோட்ட சூரியனை சூரியனை.

0: ஒன்று மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதே மாதிரி விளையாட்டு பயிற்சியாளர்கள், இவங்களையெல்லாம் சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்துகிட்டே வரோம். அந்த அடிப்படையில் நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப விளையாட்டு, இந்த சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள், சிலம்ப விளையாட்டு போட்டிகள், இதெல்லாம் பத்தி பேச வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
4: வணக்கம். என்னோட பேர் தாரகேஷ். சின்ன வயசுல இருந்தே சிலம்ப பயிற்சி எடுத்துட்டு இப்ப வந்து சிலம்ப பயிற்சியாளராக வந்து இருக்கேன். வில்லாபுரத்துல வந்து சிலம்பம் அகாடமி வந்து வச்சிருக்கேன். பிஜி டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரி, உங்களுடைய பள்ளி பருவம், நீங்க பள்ளி படிக்கும் போது விளையாண்ட விளையாட்டுகள், அதையெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
4: என்னோட பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூலில் வந்து பிடி பீரியட் கூட வந்து எப்பயுமே சொல்கிறது தானே, பிடி பீரியட்னாலே வந்து வேற ஏதாவது மிஸ் வந்து இது பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரியான இதுதான் நடக்கும். ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால வந்து வெளியே போய் சரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிட்னஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுன்றதுக்காண்டி சிலம்பத்தில் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு அப்போ வந்து தெரியாது நான் இப்போ ஒரு பயிற்சியாளராகவே அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அப்போ அந்த இடையே வந்து எனக்கு கிடையாது. எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு, சரி சும்மாவே வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா தான் கூட்டு போய் இது பண்ணி விட்டாங்க. அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அப்படியே ஜாயின் பண்ணேன். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த சிலம்பம் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெளியே ஏதாவது விளாட்றதுன்னா கபடி, கிரிக்கெட்டு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம சிலம்பத்துக்கு வந்து கொஞ்சம் பாரம்பரிய கலைனால எனக்கு ரொம்ப ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து அதிலே இருக்கனால வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் மேட்சஸ் நிறைய இருக்கேன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் லெவலில் போய் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். அது போக ஸ்கூல் டைமில் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 11th 12th வந்து சௌராஷ்டிரா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அங்கே போய் தான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போசர் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மேட்ச் நடக்கும், பாரதியார் டே ஸ்போர்ட்ஸ், ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ், அந்த மேட்சஸ்க்கு வந்து போயிருக்கேன். ரீஜனல் லெவலில் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் போய் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வின் பண்ணி ஸ்டேட் மேட்ச் போயிருக்கேன். அதில் போய் இரட்டை கம்பு தான் நான் எடுத்தேன். 2 தடவை வின் பண்ணியிருக்கேன், 2 தடவை இரட்டை கம்பு தான் எடுத்தேன்.
3: அதாவது +1 +2 படிக்கும் போது ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க?
4: இல்லை, நேஷனல் லெவல் வரைக்குமே போயிட்டு வந்திருக்கேன்.
3: சரி, சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தீங்க? கல்லூரியில் நீங்கள் என்னென்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க?
4: என்னோட பள்ளி படிப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு அப்போ உள்ள மைண்ட் செட்டுக்கு எப்படின்னா, சரி ஓகே காலேஜ்லாம் படிக்க வேணாம், இதே நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்ல ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா அப்பயே வந்து நான் சிலம்ப அகாடமின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ 11th முடிக்கிற ஸ்டேஜில் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி சரி அந்த கரியர்லேயே போயிடுவோம், காலேஜ்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேணான்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி வீட்டில் ஏதாவது ஒரு இது படிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் டிகிரி படிப்போம்னு சொல்லிட்டு கேஎல்என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பிஏ இங்கிலீஷ் எடுத்தேன். அந்த காலேஜ் போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸ், ஏதாவது ஈவெண்ட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சிலம்பம் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயும் போய் சிலம்பம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கேஎல்என் காலேஜ். ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து சிஎம் ட்ராஃபி, கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற சிஎம் ட்ராஃபி மேட்சஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி ஸ்டேட் லெவல் சென்னைக்கும் போய் அங்கே போய் 2 ரவுண்டு வின் பண்ணேன். தென் வந்து லூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு தடவையும் வந்து சிஎம் ட்ராஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கேன். திருப்பியும் ஸ்டேட் போனேன். அண்ட் தென் அப்புறம் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கோம், ஒரு 8 hours வந்து தொடர்ந்து கிளம்ப சொல்லுற மாதிரி.
3: அது வந்து கல்லூரி படிக்கும் போதா?
4: இல்லை, அது வந்து பள்ளியிலேயே பண்ணிட்டேன். இருந்தது 11th படிக்கிறப்பே வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன்.
3: சரி,

0: இப்போ காலேஜ் படிக்கும்போது சிஎம் டிராஃபியில் பங்கேற்றதா சொன்னீங்க, வேற ஏதாவது போட்டிகளில் பங்கேற்றிருக்கீங்களா?
1: இல்லை, காலேஜ் டைமில் வந்து நான் வந்து பங்கேற்கல. ஏன்னா வந்து நம்ம அகாடமி ட்ரைனர் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு அதுதான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க காலேஜ் டைமில்.
0: சரி, இப்போ இந்த சிலம்பு விளையாட்டு வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலை, தற்காப்பு கலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.

0: இந்த சிலம்ப விளையாட்டினுடைய வரலாறு, இல்லை இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலாக சிலம்பம்ன்றது பார்த்தீங்கன்னா, சிலம்பு அப்படின்றது ஒலி அப்படின்றத ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 5000 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே வந்து நம்ம சிலம்ப கலை வந்து இருக்குன்றதுக்கு ப்ரூஃபோடு இருக்குது. நம்மளோட தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு இருக்கும். இதை வந்து அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு, ஏதாவது விரட்டுறதுக்கு, இல்லை வேட்டையாடுறதுக்கு, ஒரு கம்பு எடுத்துகிட்டு எப்படி வேட்டையாடுவாங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுலேருந்து தான் ஒரு பாட முறையை கொண்டு வந்து போர்க்கலையாக மாறுது. அந்த சிலம்பக்கலை வந்து ஒரு போர்க்கலையில் ஒரு கலையாக மாறுது. ஆயக்கலைகளில் ஒரு கலையான சிலம்பமும் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ சிலம்பம் சொன்னோடனே உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வருது? சிலம்பம் சொன்னோடனே ஒரு கம்பை வச்சு சுழட்டுறது அப்படின்றது மட்டும்தான் வந்து பேசிக்காக எல்லாரும் ஜென்ரல் பீப்புளுக்கு தெரியறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக சிலம்பன்றது அது மட்டும் கிடையாது. எப்படின்னா, நம்மளோட மைண்டையும் நம்மளோட பாடியும் சேர்த்து நம்ம ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறோம். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஒருநிலைப்படுத்தி பண்ணுறது தான் வந்து சிலம்பன்ற ஒரு கலையே.
0: சரி,
1: அப்போ உள்ள சிலம்பத்துக்கும் இப்போ உள்ள சிலம்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சிலம்பம்ன்ற ஒரு கலையை வந்து எதுக்கு பயன்படுத்துனாங்க? மாசிலாட்டாக தான், ஒரு தற்காப்பு கலையாக தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த சிலம்பத்தை வந்து எதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க? ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு எதிராளியை வந்து எப்படி நம்ம அடிக்கிறது, எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது, அதுக்கான பாடங்கள் மட்டும்தான் வந்து ஃபுட் ஒர்க் எப்படி இருக்குது, அதை அவங்க எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறோம், எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அது சிலம்பன்றது எப்படி மாறி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸு, ஈவெண்ட்ஸு, மார்க்ஸு, ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ரூல்ஸோடு வந்து அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு ஃபுட் ஒர்க்கு, ஒரு பாடி லாங்குவேஜ், ஸ்டைலு, முகபாவனை, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து மார்க்ஸ் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருந்து சிலம்பம் வந்து ஒரு போர்க்கலையாக இருந்தது, இப்போ வந்து விளையாட்டாக மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்க வந்து அதை ஒரு விளையாட்டை மட்டும் கற்றுக்கூடாது. ட்ரெடிஷ்னல் சிலம்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே முறையில் கற்றுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கிட்டு அதை ஒரு விளையாட்டாகவும் இப்போ பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அப்போ உள்ள சிலம்பத்துக்கும் இப்போ உள்ள சிலம்பத்துக்கும் டிஃப்ரென்ஸ்.
0: சரி,

0: இப்போ சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சிறு வயதுலேருந்தே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, எந்த வயதுலேருந்து இந்த பயிற்சியை ஆரம்பிச்சிங்க?
1: 5வது படிக்கிறப்ப இருந்தே இந்த சிலம்ப பயிற்சியில் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் போன இடத்துல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவனே வந்து சிலம்ப கம்பை வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னரே வந்து ஒரு 3 மாதம் சிலம்ப கம்பே இல்லாமல் வெறும் கால் பாடம் மட்டும்தான் வந்து பயிற்சி அளிப்பாங்க. கால் பாடம், குதிக்கிறது, மாற்று, பிறலை, இந்த மாதிரி குத்துறது, ஏறுறது, அது எல்லாம் ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாத்தையுமே போடுறதுக்கு ஃபுல்லாக கால் பாடம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 மாதம் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிலம்ப கம்பே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலில் போட்ட கால் பாடத்தை எல்லாமே கம்பில் ஃபுல்லாத்தையுமே போடணும். அதுக்கப்புறம் தான் சுற்றுற பாடமே வரும்.
0: சின்ன வயசுல நீங்க கத்துக்கும் போது முதல்ல கால் பாடத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: அதனாலதான் இப்பயும் சொல்றேன், எல்லாருமே ட்ரெடிஷ்னலா கத்துக்கோங்க. இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்தோடனே ஒரே வாரத்துல கம்பு சுத்தி இது போடுறது அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் எல்லாம் ஃபுட் ஒர்க், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஃபுட் ஒர்க் எப்படி இருக்கணும், அந்த காலத்துல உள்ள கட்டமைப்பை படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்ப எப்படி கேம்ஸ் நடத்துறாங்களோ அதுலயும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன்.
0: சரி, இப்போ நீங்க பயிற்சி எடுத்துக்கும் போது எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்துக்குவீங்க ஒரு நாளைக்கு?
1: ஒரு நாளைக்கு மார்னிங் ஈவினிங்றத வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்க வேணாம். நான் பயிற்சி எடுத்து வந்து எப்பயுமே ரெகுலராக மார்னிங் 6:00 ஸ்டார்ட் ஆயிரும் கிளாஸ், 6 to 7 தான், 6 to 7 கிளாஸ். ஆனால் 6 to 8 வரைக்கும் தான் இருப்பேன் அங்கே. நான் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் எப்பயுமே டெய்லி கிளாஸு. சாட்டர்டே சண்டே மட்டும் அப்படிலாம் கிடையாது, லீவே கிடையாது. ஒரு வருஷம் இருக்குன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக கிளாஸ்க்கு இருக்கிற மாதிரி.
0: அதாவது தினமும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க?
1: தினமும் தொடர்ச்சியான பயிற்சி இருக்கும்.
0: சரி, சிறு வயதில் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு முத முதல்ல பங்கேற்ற போட்டிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: என்ன போட்டியில பங்கேற்றீங்க ஃபர்ஸ்ட்?
1: முதல்ல எனக்கு சரி எப்படி பண்ண போறோம் எந்த ஒரு இதுவுமே ஐடியாவே இருக்காது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஒன்னே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒற்றை கம்பு சுழற்றது தான் எனக்கு அப்ப தெரிஞ்சது, வெறும் ஒற்றை கம்பு சுத்துறது மட்டும் தான் தெரியும். ஒற்றை கம்பு சுழற்றதான் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஆனா வின் எல்லாம் பண்ணல, தோல்வி தான் அது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் வின் பண்ணாமே அப்படி தோல்வி அடைஞ்சோம். அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், என்ன நம்ம பண்ணணும், என்ன லேர்ன் பண்ணணும் அகைன் அப்படின்னு சொல்லி அதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ் நானே கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்தடுத்த பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடிஞ்சதுனால.
0: சரி, சிலம்ப விளையாட்டுல நீங்க எடுத்துக்கிட்ட பயிற்சிகள், அதே மாதிரி நீங்க பங்கேற்ற போட்டிகள், இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து இந்த பயிற்சியாளராக ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: என்னைய கேட்டீங்கன்னா, நான் 5th படிக்கிறப்ப நான் ஒரு பயிற்சியாளர் ஆவேன், என்னோட லைஃப்ல வந்து இவ்வளவு பெரிய கரியர் வந்து சிலம்பமா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம வின் பண்ணணும் இது பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் நான் சிலம்பத்துல என்டர் ஆகல. போக போக இருக்கிற காலங்கள்ல தான் வந்து சிலம்பமே என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சிலம்பமும் நானும் அப்படியே ஒன்றிணைந்த மாதிரி அப்படியே அதுல கூட சேர்ந்து டிராவல் பண்ண அதுவே ஒரு கரியர் மாதிரி ஆயிடுச்சு. சிலம்பம் மாஸ்டர் ஆகி அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படி பண்ணி எந்த ஒருமே இல்லை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விளையாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி

0: சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்க பார்த்து மித்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சமா மாடல் வச்சு எடுத்து அப்புறமேட்டு ஒரு கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஒரு அகாடமி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப
1: இந்த அகாடமி ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது?
0: சிம்மா சிலம்பம் அகாடமி ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு.
1: பள்ளி படிக்கும் போதே வந்து ஒரு சிலம்ப பயிற்சியாளராக ஆயிட்டீங்க, அதாவது நீங்க ஒரு 11வது படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா?
0: ஆமா.
1: சரி.

0: இப்போ இந்த சிலம்ப விளையாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருமே கத்துக்கலாம், எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம்?
1: எல்லாருமே கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும், சிலம்பம் எந்த வயசுலேருந்து கத்துக்கலாம், எந்த வயதுக்குள்ளே கத்துக்கலாம், அந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. வயது வரம்பே இது கிடையாது. ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்றது புரியுது, ஒரு விவரம் கொஞ்சம் தெரியுது அப்படின்னாலே வந்து வரலாம். நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 5 வயசுலேருந்தே வராங்க, 5 வயசு குழந்தைங்க வரலாம், 5 வயசு கீழே இருக்கவங்களும் வந்திருக்காங்க. நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிற திறன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குழந்தைகள் மாறுபடும் இல்லையா, நம்ம சொல்றது புரியுதுன்னா அந்த குழந்தை வரலாம் கண்டிப்பா. 5 வயசுலேருந்து வரலாம், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டே இல்ல, எந்த வயசுனாலும் இருக்கலாம்,
0: அதுக்கப்புறம் எந்த வயதுலேருந்து கத்துக்கலாம்,
1: எந்த வயதுனாலும் சிலம்பம் கத்துக்கலாம்.
0: சரி, இப்போ ஆரம்பத்துல வந்து

0: இது உங்கள்ட்ட பயிற்சி எடுக்க வராங்க இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க?
1: இப்போ என்னுடைய பெரிய மாஸ்டர் எப்படி, என்னுடைய பெரிய மாஸ்டரோட பெயர் வந்து சின்னக்கருப்பு வீர். அவர் வந்து காரியாப்பட்டியில் இருக்கார், இப்போயும் அங்கே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து அவனியபுரத்தில் வந்த டயத்தில் தான் நான் போய் கற்றுட்டேன் அவர்கிட்ட. அவரோட வழிமுறையை தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நானும் எடுத்தோடனே கம்பு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கால் பாடமே இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே தான் இப்போயும் நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எடுத்தோடனே கம்பு கொடுக்க மாட்டோம், கால் பான பாடம் இருக்குது, ஏற்றம் இறக்கம் அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்கும். நான் பழகிறப்ப ரொம்ப நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா, 3 மாதம் அந்த மாதிரி வந்து இவ்வளோ லென்த்தாக இப்போ வந்து இது பண்ணுறது இல்லை. 3 மாதமாக கால் பாடமே போட்டுருந்தா பேரண்ட்ஸ் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பு சுத்த தான் அனுப்பிச்சுட்ருக்கோம், கம்பே கொடுக்காம இருந்தால் 3 மாதமாக போய்கிட்டே வெறும் சும்மாவே வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க, என்ன தான் பண்ணுறான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து எப்படின்னா, நம்ம கிளாஸில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்படி படிக்கிறதில் எப்படி ஒவ்வொருத்தவங்களோட அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் சிலம்பத்துலையும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சொல்கிறது வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே செஞ்சுருவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்கும், கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மாறும். நம்ம கிளாஸில் வந்து சீக்கிரமாக கம்பு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா 22 நாளில் ஒரு பையன், 6 வயசு பையன் வந்து 22 நாளில் வந்து கம்பு வாங்கியிருக்கேன். 3 மாதத்துக்கு மேலேயும் கம்பே வாங்காமல் 3 மாதத்துக்கு மேலே லேட்டாக கம்பு வாங்கினவங்க இருக்காங்க.
0: அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து பயிற்சி கொடுக்கலான்னு
1: சொல்கிறீங்க? ஆமாம்.
0: சரி, இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஆர் தாரகேஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:01. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் இல்லை உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் நம்ம நிலையத்திற்கு கடிதம் எழுதலாங்க. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி, அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் முதல் கடிதம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, நிகழ்ச்சியோட முதல் கடிதம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து தாரிக் அப்துல் அஜீஸ், ரபிகா ரணியா மற்றும் ரபிகா மெக்னா ஆகியோர் இணைந்து அனுப்பியிருக்கக்கூடிய விருப்ப பாடல் கடிதம் தாங்க இது. இவங்க 3 திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. 1 தர்மதுரை, 2 வந்து கற்பூரமுல்லை, 3 வந்து புதிய முகம். இந்த 3 திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இந்த 3 ஏதாவது ஒரு திரைப்படத்திலிருந்து இவர்களுக்கு பிடித்தமான பாடல் வழங்கப்படுகிறது. இவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விமர்சன கடிதம் தாங்க அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் பகுதியைச் சார்ந்த ஏ மாடசாமி அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண் விழிக்கும் காலை நேரம் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அருளாசை பாடல்களால் எங்கள் உள்ளத்திலும் இல்லங்களிலும் இறை மனம் பரப்பி சென்ற பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலை நிகழ்ச்சியை வழங்கிய மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நிலையத்தின் சார்பாக உங்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. விருப்ப பாடல் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க குன்றத்தூர் பகுதியைச் சார்ந்த சி பிரகாஷ் அவர்கள். இவங்க 3 விருப்ப பாடல் கடிதங்கள் அமைச்சிருக்காங்க. தாவணி கனவுகள் படத்திலிருந்தும், உத்தமன் படத்திலிருந்தும், பலைபாண்டியா படத்திலிருந்தும் 3 படங்கள்லேருந்து விருப்ப பாடல்கள் கேட்டிருந்திருக்காங்க. அந்த 3 படங்களிலிருந்து பலைபாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கொடுக்கலாம் காற்றலைகளில்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விமர்சன கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அமைச்சிருக்காங்க மதுரை கண்ணனேந்தல் பகுதியைச் சார்ந்த சுபோஸ் அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 26/8/2026 நம்ம மதுரை வானொலியில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் திருமதி மீனா அவர்கள் தோளில் ஏற்படும் நோய்கள் குறித்தும் அதை எளிய முறையில் தடுக்கும் முறைகள் குறித்தும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் சலவை இயந்திரம் வேண்டாம், துரித உணவுகள் வேண்டாம், எண்ணெயில் பொரித்த உணவுகள் வேண்டாம், இந்த மாதிரியான பல எளிய முறைகள் மூலமாக தோளில் ஏற்படும் வியாதிகளை எப்படி குணமாக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கையில் மருதாணி வச்சுக்கிறதும், வீட்டில் துளசி, மிளகு, கரிசலாங்கண்ணி, திருநீற்று பச்சிலை போன்ற இலைகள் மூலமாக வீட்டு வைத்தியங்கள் மூலமாக பயன்பெறுவது பற்றியும் அந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்துச்சு. நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களின் சித்தமும் தெளிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அமைச்சிருக்காங்க தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் பகுதியைச் சார்ந்த மாடசாமி ராஜம்மாள் அவர்கள். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 விருப்ப பாடல் கடிதம் அமைச்சிருக்காங்க.

வந்துட்டாங்க. இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து, ஆலயமணி திரைப்படத்திலிருந்தும், ராணி சம்யுத்தா திரைப்படத்திலிருந்தும், கர்ணன் திரைப்படத்திலிருந்தும், மற்றும் நான் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்தும் அவங்க விருப்ப பாடல்கள் கேட்டிருக்காங்கங்க. அந்த ஐந்து கடிதத்தில் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

நிகழ்ச்சியில் அடுத்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியைச் சார்ந்த செந்தில்குமரன் அவர்கள். இவங்க கிட்டத்தட்ட 6 விருப்ப பாடல் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்கங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற்றுள்ள திரைப்படங்கள் அவள் வருவாளா திரைப்படம், கலங்கரை விளக்கம், ஆயிரத்தில் ஒருவன், நல்லவன், சர்வர் சுந்தரம், அப்புறம் காதலுடன். இந்த 6 திரைப்படத்திலிருந்து அவங்க விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இந்த 6 திரைப்படத்திலிருந்து, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை

0: கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க நாம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க மதுரை கைத்தறி நகர் பகுதியைச் சார்ந்த இந்திரா தேவதாஸ் மற்றும் ஜே டி மணிகண்டன் ஆகியோர். இவங்க கேட்டிருக்கிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் பாரத விலாஸ். பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

இன்பமாய் உலாவரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காரு திருநகர் பகுதியைச் சேர்ந்த பி எஸ் ஜனார்தனன் அவர்கள். அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் இதயமலர். பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அமைச்சிருக்காங்க மதுரை கைத்தறி நகர் பகுதியை சார்ந்த ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மாலதி, தங்கமாயன், நாராயணன் ஆகியோர் இணைந்து அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 விருப்ப பாடல்கள் இவங்க கேட்டிருக்காங்க. சிந்து நதியிலிருந்தும், உயிருள்ளவரை உஷா, புவனா ஒரு கேள்விக்குறி, வட்டத்திற்குள் சதுரம், சின்ன வீடு அப்படின்னு ஒரு 5 திரைப்படத்திலிருந்து இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்களில் இருந்து புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க இளையான்குடி பகுதியை சார்ந்த இக்பால், சித்திக், கஜிதா ஆகியோர். இவங்க ரெண்டு திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கடிதம் கேட்டிருக்காங்கங்க. ஒன்று ரயில் பயணங்கள், இன்னொன்று வந்து நீங்கள் கேட்டவை. இப்போது இவங்களுக்காக ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கலாம் காற்றலைகளில்.

0: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதத்தை எழுதி அமைச்சிருக்காங்க மதுரை கைத்தறி நகர் பகுதியை சார்ந்த பரத்குமார், சீனி சுஜித், துர்காதேவி, மணிகண்டன் ஆகியோர். இவங்க ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க அமைச்சிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். பாடல் கேட்கலாம் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: ஒரு கணம் போதும்

காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான். கடிதத்தை அமைச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் கருமண்டபம் பகுதியைச் சார்ந்த வேலாயுதம், துர்காதேவி, தன்விக் ஆகியோர். இவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல்கள் இரண்டு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஒன்று ஜோதி, இன்னொன்று மருதுபாண்டி. நிகழ்ச்சியில் இவர்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். மருதுபாண்டி திரைப்படத்திலிருந்து.

இதுவரை கேட்டு ரசித்தது காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவு கடிதமாக ஒரு விருப்ப பாடல் கடிதத்தை பார்க்கலாம். கடிதத்தை அனுப்பியிருக்காங்க தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி பகுதியைச் சார்ந்த சக்தி மணிகண்டன், மேனகா, சங்கரேஸ்வரி ஆகியோர். பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் பாசமலர். கேட்கலாம் பாடல் காற்றலைகளில்.

நேயர்களே, இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று நிறைவு பெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த தகவல்களை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: नमस्कार,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:20.

சுவர்க்கமெங்கும் பரவும் இவ்விரவில் உயிர்கள் அமைதி கொள்ளும் நள்ளிரவில் இன்னிசை முட்டுகளை இசை தட்டில் சுழலவிட மனதில் பதிந்த மகிழ்விசை பாடல்களை வானில் வளம் வரச் செய்திட கீதம் கேட்க காத்திருக்கும் நெஞ்சம் நிறை உள்ளங்களுக்கு இசை மஞ்சம் விரித்திட வான் தேசத்திலிருந்து வசந்த ராகம் பாடிக்கொண்டு

தீஞ்சுவை தித்திப்பில் திளைக்கின்றாள். தீரனின் பார்வைகள் கிட்டியதென மகிழ்கிறாள். உள்ளூர தேன் பாய உயிரிசை பாடுகிறாள். அவனாடை இவள் உடுத்தி ஆனந்தமடைகிறாள். தடயவியல் ஆளினியாய் மாறி அவன் விரல் ரேகையில் இவள் தேய்கிறாள். அவன் வரும் வாசம் நுகர்ந்து இமைகள் மூடுகிறாள். தித்திக்க போகும் நிமிடங்களை எண்ணி நாணம் கொண்டு மலர்க்கரங்களால் முகம் மூடுகிறாள்.

இசை எழுப்பி வெள்ளி கொலுசு கெஞ்சுகிறது, வளை ஓசை எழுப்பி வளைத்திட அழைக்கிறது, காதனியும் கீத ஒலி எழுப்பி காதலனை தேடுகிறது, நெஞ்சம் தொடும் பொன்மணியும் பொன்மகனை வரவேற்கிறது, அணிகலன்கள் யாவையும் அமைதியாக இருக்கச் சொல்லி கோதையின் மனம் பாடுகிறது, அவனை நினைந்து இவள் மனம் மட்டும் பாடுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மையல் பொழுதில் மனம் தொடும் பாடல்களை பட்டுச் சிறகு வாயிலாக மெல்லிசை மெட்டமைத்துக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

கூவி அழைத்தும் காளையவன் வரவில்லை. காரணம் ஏனோ தெரியவில்லை. நடந்தவைகளை மறக்க முடியவில்லை. நங்கையின் மனம் அமைதி கொள்ளவில்லை. பாடி மகிழ்ந்த பாவையின் உள்ளம் பரிதவிக்கின்றது. ஏற்காதிருப்பதை எண்ணி மனம் அலைப்பாகிறது. காற்றில் அவன் பேரை சொல்லி அழைக்கிறது. உயிர்தனில் கலந்துவிடவா என உறக்க பாடுகிறது. ரோஸ்

இதயத்தை இழந்து நிற்கிறாள். காற்றில் கரம் ஏந்தி நிற்கிறாள். உள்ளத்தில் அவனை நிரப்பி இருக்கிறாள். கனவுகளை கண்களில் சுமந்து நிற்கிறாள். அரிமாவின் அரவணைப்பை தேடி நிற்கிறாள். அவனைச் சேர அவதாரம் எடுத்து நிற்கிறாள்.

கண்டுகொள்ளாத கண்களை கண்ணியின் உளம் தேடுகிறது. நிகழ்ந்தது என்னவென்று தெரியாது, மனம் உடைந்தோடுகிறது. உதிரத்தில் கலந்தவனை நாடிப்பிடித்து பாடுகிறது. உன்னால் தான் நான் ஒளிர்வேன் என்று இச்சந்திரன் அச்சூரியனை பார்த்து கூறுகிறது. காளையின் காலக்கயிறு கடிவாளத்தில் இருப்பதறியாது கண்ணியின் கண்கள் காணலாய் மறைந்தவனை தேடுகிறது. கண்ணியின் கண்கள் காணலாய் மறைந்தவனை தேடுகிறது.

பிரிவுகள் நிரந்தரம் என்று சொல்வார் இங்கில்லை. தேடி தேடி கண்ட உயிர் எளிதில் நம்மை விட்டு விலகுவதில்லை. உயிர்களுக்கிடையேயான பந்தத்தில் விரிசல் விழ வாய்ப்பில்லை. உடன் வரும் விதியும் விட்ட பாடில்லை. விதியையும் வெல்லலாம் மதியால் அல்ல மனதால், அன்பு நிறைந்த மனதால் என்று கூறி மீண்டும் காற்று செய் கீதங்களை பாட்டலை வரிசையில் ஒலிக்க விட வருவேன் என கூறி கார்முகில் தேரேறி மீண்டும் வான் தேசம் நோக்கி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

கேட்டு ரசித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பட்டுச்சிறகு. நிலையத்தில் நேரம் 10:59:34. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாளை விளம்பரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 திங்கட்கிழமை மங்கள இசையை தொடர்ந்து 400 குரல் எண் 406, 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45

நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஆதிக்குடி ஸ்ரீ அங்குரேஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம் வர காத்திருக்கிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 10:02 விருப்பகானம், விருந்தினர் விருப்பம், டாக்டர் சேகர் ராஜகோபால் சேலத்திலிருந்து விருப்ப பாடல்களுடன் வளம் பெற காத்திருக்கிறார். 10:30 இருபட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கல்லூரி கலாட்டா. நாளைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் அமெரிக்கன் கல்லூரி மெயின் கேம்பஸ் விசுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், மாலை 4:30 FM ரெயின்போ 103.3 வழங்கும் ஆட்டக்களமாக விளம்பர காத்திருக்கிறது. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டிகே ஜெயபிரகாஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள்.

பத்து மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 MHz அலைவரிசையில் நமது நாளைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை FM விபத் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 11:06. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வலம் வர காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கும் பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திற்காக ராஜகோபாலன் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் இசையில் ஜமுனா ராணி அவர்களது குரலில் இதோ பாடல் வானலகிழல்.

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக மருதகாசி வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன், ஜமுனா ராணி ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கடலுக்கு கூட கரையும் கூண்டு கரையில்லை எனது காதலுக்கே. என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அது உலகத்தை காட்டிலும் குருவில் பெரியது, உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது. இருக்கு பா பா பா இருக்கு பா பா பா இருக்கு பா பா பா.

0: வேண்டும்
1: இருக்கும்
0: வா வா வா
1: வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா

0: இருக்கு
1: இருக்கு
2: மதுரை எஃப்எம் 103.3 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு டிஜி லிங்கப்பா இசையில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இரும்பு திரை திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் பி லீலா குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலம். தேனும் பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கைராசி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு ஆர் கோவர்த்தனம் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் கமலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மகாகத்தில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக திலகம் திரைப்படத்திற்காக ராஜகோபாலன் வரிகளுக்கு ஆர். சுதர்சனம் இசையில், எம். எல். வசந்தகுமாரி குரலில் இதோ பாடல்.

காலத்தால் அழியாத காவிய கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ் எம் சுமையா நாயுடு இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

தேனம்பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக இவன் அவன்தான் திரைப்படத்திலிருந்து வில்லிபுத்தன் வரிகளுக்கு எம் ரங்காராவ் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜமுனா ராணி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்

காலத்தால் அழியாத காவிய கானங்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவர் கூட்டணி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு டி சலபதிராவ் இசையில் ஜிகி குரலில் இதோ பாடல்.

தேனும் பாடும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பி. சுசீலாவின் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வேதாவின் இசையில் பி. சுசிலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு ஆர். கோவர்த்தனம் இசையில், பி. சிசிலாவின் குரலில் இதோ பாடல்.

இன்றைய தேனம் பாடும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் நில்கவனி காதலி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர்

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பி ஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை.

வரும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் உலகத்தை முழுமை தராது, நாளை என்றும் நாளை விட்டு என்று மட்டும் ரசிக்க முழு பின்னும் பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நெஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு.

சென்னம்மா கண்ணு சௌக்கியமா, அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

பேசும் காலம்.

அதிகரிசனி பண்ணுவோம்.

0: அழகாகச் சிரித்தது அந்த நிலவு.
1: அதுதான் இதுவோ
0: அனலாகக் கொதித்தது இந்த மலகு.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா வழியில் மாட்டிக் கொண்டேன் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ள

சங்கீத அரங்கம் இங்கு அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வதே முழுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதே.

0: வணக்கம்.
1: இன்னிசை இரவு.

உன்னை சொல்லவா, லவ் வேணும். எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பல்லவாடா எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது கிரிஜா ரமணா என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

4:19 ஆயிட்டிருக்கு. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துதே என்று தொடங்கும் ஆரபி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயண நமோ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:39. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, உன்னை நம்பினேன் ஐயா என்று தொடங்கும் முத்து தாண்டவர் ஏற்றியது கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 13 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்

0: உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.
1: உளரென்னும் மாத்திரையரல்லால் பயவாக கலரணையர் கல்லாதவர்.
0: உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அளவில் மட்டுமே கல்லாதவர் மதிக்கப்படுவர். மற்றபடி அவர்கள் பயனதுவும் தராத கலர் நிலத்திற்கு சமமானவர்கள். குறள் எண் 406 அதிகாரம் கல்லாமை.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர். ரீனா அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றிணை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஆதிக்குடி ஸ்ரீ அங்குரேஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீஸ்னி.

வாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட்டோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. இன்று 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் சேலம் டாக்டர் சேகர் ராஜகோபாலன் அவர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 10:30 இருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கல்லூரி கலாட்டா, அமெரிக்கன் கல்லூரி மெயின் கேம்பஸ் விசுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து நேரலையாக இன்றைய கண்ணாடி மாளிகை வலம் வர காத்திருக்கிறது. 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த காணங்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம்,

2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 வழங்கும் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது கிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல். இன்றைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் உன்னத உயிரியல் உரை வழங்குகிறார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் டி கே ஜெயபிரகாஷ் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள்,

அதைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். இரவு 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், 11:59 நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர இருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் பக்தி மாலையில் பக்தி பாடலில் முதல் பக்தி பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக தொடரும் பக்தி பாடல் ஈ எம் ஹனீபா அவர்களது குரலில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய பக்தி பாலையில் ஒளிபரப்பாகும் நிறைவான பாடல் ஜூலி ஆபிரகாம் குரலில்.

நேரம் 5:31. நீங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்பிக்கையோடும் புன்னகையோடும் தொடங்கும் இந்த விடியல் உங்கள் வாழ்க்கை முழுவதையுமே மகிழ்ச்சியால் நிரப்பட்டும். நாளின் தொடக்கமே ஒரு நல்ல சிந்தனையோடும் மன அமைதியோடும் அமையும் போது அந்த நாள் முழுவதுமே நமக்கு வெற்றியாகத்தான் அமையும். அந்த வகையில்